0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 28 நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 3 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

நலமாக பெருகும் செல்வம் நல்லதுதான் என்றாலும் சான்றோர்கள் பிற உயிர்களை கொள்வதனால் பெருகும் செல்வத்தை இழிவானதாகவே கருதுவர். குறள் எண் 328 அதிகாரம் கொல்லாமை.

0: நலமாக பெருகும் செல்வம் நல்லதுதான் என்றாலும் சான்றோர்கள் பிற உயிர்களை கொள்வதனால் பெருகும் செல்வத்தை இழிவானதாகவே கருதுவர். குறள் எண் 328 அதிகாரம் கொல்லாமை.
1: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம்.

காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இன்டர்மிட்டர் ஃபாஸ்டிங் என்ற சீரான உணவு இடைவெளி பற்றி தகவல் தருபவர் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எட்டு மதுரை தென்றல், 9:00 இசைப்பெட்டகம். இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்களுடைய பாட்டு.

0: பாட்டு லலிதா சிவகுமார் அவர்களுடைய, டி ருக்குமணி அவர்களுடைய வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்களுடைய மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்களுடைய கஞ்சிரா இசை கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:10 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் எஸ் ஆனந்த ஸ்ரீ அவர்களுடைய பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களுடைய வயலின், எம் குருராஜ் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசையாக வளம் வருகிறது. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் பாவனாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஜெயலட்சுமி, நீலகண்டன், சித்ரா ரகு அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுரை தென்றல். மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம். எழுதியவர் டிஎஸ்வி சர்மா அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி மற்றும் எஸ் ஜான் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். 5:30 கிராமிய தென்றல். இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும். நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெற காத்திருக்கிறது. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடாளுமன்ற நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு ரவி வாசிரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ராஸ் விதுஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களுடைய பாட்டு, எம் கே ஆனந்தலட்சுமி அவர்களுடைய வயலின் இசை, பி கணபதிராமன் அவர்களுடைய மிருதங்கம், உடுப்பி எஸ் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கஞ்சிரா இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 காலை ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகும். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். நேரம் 6 மணி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
5: பொறுமா பைய போவோம்.
4: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
5: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சுப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
4: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
5: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு

அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இனி தொடர்வது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: கே. வீரமணி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: The main board exam was conducted from 17th February to 11th of March, followed by the second board exam from 15th May to 21st of May this year. CBSE said that overall pass percentage after combining the results of the main and second board examinations of this year was 96.78%. In Jammu and Kashmir, Sri Amarnath Ji Yatra will remain suspended from both the Pahalgam and Baltal routes from today as a precautionary measure in view of the adverse weather forecast. The decision was taken following the India Meteorological Department's forecast of inclement weather over the next few days to ensure the safety and well-being of the pilgrims. The official said no onward movement of Yatris will be allowed from the Baltal and Noonwan Chandanwari base camps until further orders. The Yatra will resume after the routes are declared safe following a comprehensive assessment of the weather conditions. Sri Mata Vaishno Devi Shrine Board has also temporarily suspended the Vaishno Devi Yatra in view of the inclement weather advisory issued by IMD. According to an official update issued by the Shrine Board, the decision has been taken as a precautionary measure to ensure the safety and well-being of pilgrims. The authorities are continuously monitoring the weather situation and the Yatra will resume once conditions are considered safe for pilgrims. IMD has warned of a fresh spell of heavy rainfall over parts of Jammu and Kashmir, with the possibility of flash floods, landslides and waterlogging in vulnerable areas. The administration has advised residents to avoid unnecessary travel and stay away from water bodies. In FIFA World Cup, England secured bronze medal after defeating France 6-4 in a thrilling third-place match at Miami Stadium last night. England secured a commanding 4-0 lead by half-time. Declan Rice, Ezri Konsa and Bukayo Saka scored for England in the first half. France, despite a strong defensive record, conceded 4 goals in the opening half. Kylian Mbappe led a second-half resurgence for France, scoring twice to narrow the deficit. Mbappe finished his third World Cup campaign with 10 goals to the lead, the Golden Boot standings, 2 ahead of Messi. Saka scored from the penalty spot in the second half to complete his hat-trick. In women's wrestling, Indian wrestler Kajal clinched the gold in the women's 76kg category at the Budapest ranking tournament in Hungary yesterday. Facing Guilford of US in a gripping gold medal clash, the young Indian wrestler exhibited immense tactical composure under pressure. The high-stakes encounter ended in a 3-3 deadlock, but Kajal held her nerve to clinch the championship on criteria, securing India's third gold medal of the tournament. India added 2 more silver to their haul through strong campaigns in the 53 and 57kg weight divisions. In the 53kg championship final, Indian wrestler Antim Pangal settled for silver after conceding her gold medal bout against Sweden's Emma Jonna Denise Malmgren due to an injury. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனித பற்று, மானிடப்பற்று, மனித தன்மை, மனிதம் என்றெல்லாம் மனிதநேயத்தை புலப்படுத்தும் சொற்கள் தமிழே பலவாக இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் புறர்நலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இறக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்கடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தரார் என்று கூறலாம். அமுத சுரபி என்னும் பாத்திரமும், அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும்.

0: காவிரியின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலைக் கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர், ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா, கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம், முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா, இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தருமங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக வடம் வர காத்திருக்கிறது. முதலாவதாக நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களுடைய குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சாகுல் கமிது குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய பக்தி மாலையில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

இறைவனை துதிக்கும் பாடல்களாக கேட்டு ரசித்தோம் பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலையில் நாளை சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் 2026 ஜூலை மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாயக் கல்லூரி செயல்படுகின்றது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு இருக்கின்றது. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளே ஆகும். தற்சமயம் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதாவது அம்பை 16 ஆதார நிலை 1 கிலோ 1 ₹41, கோ 55 ஆதார நிலை 1 ₹44, அம்பை 21 உண்மை நிலை விதை ₹35, ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை ₹40, ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை கிலோ ₹40 விற்பனையாகின்றது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறையை அணுகலாம். இந்த விதை விருப்பத்தின் பெயரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பரிவர்த்தனையும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 8778712

0: 0 8973649570 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாயக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாய பெருமக்களே, விருதுநகர் மாவட்டத்தில் தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில், விற்பனை மையங்கள் அமைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தேங்காய்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்ராயிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில், தென்னை விவசாயிகளிடமிருந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய்களை கட்டுப்படியாகும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வகையில், சேத்தூர் பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும், மாம்சாபுரம் பகுதியில் புதன்கிழமையும் மற்றும் வத்ராயிருப்பு பகுதியில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. தேங்காய்களை விற்பனை செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை விற்பனை மையத்திற்கு எடுத்து வந்தால் போதுமானது, அடங்கல் தேவையில்லை என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகின்றது. பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சி வரும் செவ்வாயன்று, அதாவது 21ஆம் தேதியன்று ஒருநாள் பயிற்சியாக சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 22ஆம் தேதியன்று அதாவது புதன்கிழமை லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியாகவும் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இனி கேட்க இருப்பது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
1: நாங்கள் வேடர் புளியங்குளத்திலிருந்து விவசாயம் பார்க்குறோம். அதிகமாக வந்து பூவு, மல்லிகைப்பூ செடி, நெல் மற்றும் கீரை இதுகள்லாம் போடுவோம். பாவக்காய் மற்றதெல்லாம் போட்டு வைக்கிறோம். ஊடு பயிராக தான் வந்து உளுந்து, பாசிப்பயிறு இந்த மாதிரி விவசாயம் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அதிகமாக கோழி, ஆடு, மாடு இது எல்லாமே நாங்கள் வந்து வளர்த்துக்கிறோம். கீரை வந்து முக்கியமாக, கீரை வந்து நான் வந்து விவசாயம் பண்ணி இன்னும் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் இதில் வந்து கொஞ்சம் போய் சேல்ஸ் பண்ணி விற்றுட்டு வந்துடுவோம். வண்டியிலேயே போய் விற்றுட்டு வந்துடுவோம். அரைக்கீரை, பாலாக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி இந்த 5 வகையான கீரையை வந்து போடுவோம். 5 வகையான கீரையில் வந்து அதுக்கு உரம்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து மாட்டு சாணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் புழுதியிலேயே போட்டுருவோம். போட்டு அதை வந்து மட்டப்படுத்தி நல்லா வந்து உழுது பின்னாடி ஒரு 2-3 டைம் வந்து உழுதாக தான் நல்லா மணல் மாதிரி அந்த புழுதி வந்து இருக்கும். அப்போ தான் வந்து கீரைக்கு வந்து ஏற்ற வந்து அந்த புழுதி வந்து இருந்தால் தான் நல்லா கீரைகள் வந்து கட்டி முட்டி இருந்துச்சுன்னா அந்த விதைகள் வந்து முளைக்காது, உள்ளே போயிடறதுனால முளைக்காது. அப்படின்றப்ப வந்து கீரையை, அரைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அரைக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை இந்த 3 வகை கீரையும் வந்து நம்ம மணலில் கலந்து வந்து எரிஞ்சிட்டு அதை அந்த பார் பாராக போட்டுட்டு அதை கிண்டி விட்டுறணும். கையிட்டே நம்ம வந்து 4 விரலை வச்சு இப்படி கிண்டி விட்டோம்னா அது வந்து ஒன்று சொன்னாப்பில் வந்து எல்லாமே முளைச்சிரும், அந்த மண்ணுக்குள்ளே போயிடும். மேலாப்பில் போட்டோம்னா தண்ணி அரித்து போய் ஓரமாக போய் ஒதுங்கிடும். அப்படின்றப்ப வந்து நம்ம கையிட்ட கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா ஒரே வாரத்தில் நல்லா முளைச்சிரும். முளைக்கிறது 3-4 நாளையில் முளைச்சிரும். 1 வாரம் 10 நாளில் வந்து நம்ம அறுக்கிற நிலைமைக்கு வந்து வந்துடும். அந்த அறுக்க போகிற டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து யூரியா, அந்த யூரியா போட்டோம்னு சொன்னீங்கன்னா கருகருண்டு நல்லா வந்து சீக்கிரமாக வளரும், நல்லா வளர்ந்து வந்துடும். வளர்ந்த உடனே நாங்கள் வந்து ஒரு முடி வந்து 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம்.
2: கருகருன்னு வளருது சரி, எத்தனை நாளையில் வந்து நமக்கு வந்து கீரை முளைக்கும்? அந்த கீரைக்கு தண்ணி எப்படி பாய்ச்சிறீங்க? அந்த கீரைக்கு மருந்து வந்து கடைசியாக தான் யூரியா போடுவீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதுவும் யூரியா போடுறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இந்த குப்பை அது இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் நிலத்தை தயார்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அது எப்படி பண்ணுறோம் நம்ம?
1: நிலத்தை வந்து தயார்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து மாட்டு சாணம் எல்லாம் போட்டுருவோம். ஆனால் செயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் 4-5 நாள் வந்து கொஞ்சம் இலை வந்து 4 இலை 5 இலை விட்ட பின்னாடி தான் வந்து உரமே வந்து அந்த உரத்தை வந்து போடுவோம். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நம்ம விதைய போட்டோடனே போட்டோம்னா அது வந்து கரியிடும். அப்படின்றப்ப வந்து இலை வந்து பெருசாக வந்தோடனே வந்து போட்டுருவோம். போட்டுட்டு களை வந்து ஊடு பயிராக களை இருக்க தான் செய்யும். அந்த களையை வந்து பறிச்சிருவோம். கைட்டு ஒரு சின்ன ஊசி மாதிரியே இருக்கும், அந்த தரங்கு அதுக்கு பேர். அந்த தரங்கு வச்சு வந்து களை எடுப்போம். கை களையாக வந்து பிடுங்கி விட்டுருவோம். பிடுங்கி விட்டுட்டு கீரையோட வகைகளில் வந்து தண்டங்கீரையை வந்து வேரோடு எப்போவுமே வந்து வேரோடு பிடுங்கிடுவோம். தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும்

0: வேரோட பிடிங்கிடுவோம். அரைக்கீரையை சிறுகீரை இதெல்லாம் வந்து அறுத்து விட்டோம்னா மறுபடியும் வரும். மறுபடியும் வந்து அதை திரும்ப களை எடுத்து கொஞ்சோன்னு வரும், அந்த யூரியாவை போட திரும்ப வளரும். அப்படியுமா இதோண்டி ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கூட வந்து நம்ம அதை வந்து களையெடுத்து பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட வந்து கீரையை வந்து அறுக்கலாம். ஆனால் தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேரோடு பிடுங்கி அப்படியே வந்து விற்றுருவோம். அதே மாதிரி அகத்திக்கீரை வந்து ஆடு மாடுகளுக்காக போடுவோம். ஆடு மாடுகளுக்காக போடுறது வயிறு பூச்சி அந்த கிருமி இதுகளுக்காக கேட்பாங்க, அது கொஞ்சம் கொண்டு போவோம். இடையில வந்து அதுவும் கொண்டு போவோம். அமாவாசை அப்போ வந்து நிறைய வாங்குவாங்க, அதுவும் சேல்ஸ் ஆகும். அப்புறம் வந்து சிறுகீரை, சிறுகீரை வந்து நம்ம அரைக்கிற மாதிரியே தான், அது வந்து அரைக்கிற மாதிரியே தான் பருப்பு போட்டு வச்சா நல்லா டேஸ்டாக தான் இருக்கும்.
1: இப்போ தண்டுக்கீரையில் சிவப்பு கீரையும் இருக்குது, பச்சைக்கீரையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கீரையுமே போடுவீங்களா? தண்டுக்கீரை வந்து முத்திருச்சுன்னா வந்து கால்வலி வந்துடும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் எத்தனை நாளையில் விதை போட்டதுலேருந்து அந்த தண்டுக்கீரையை பறிப்பீங்க?
0: தண்டுக்கீரை வந்து விதை போட்டதுலேருந்து 10 நாளில் வந்து ஈஸியாக பிடிங்கிடலாம், வந்துடும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து முத்திரும், அந்த அதனோட விதைகள்லாம்

0: சிவப்பு கீரையும் இருக்குது, பச்சை கீரையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கீரையுமே போடுவீங்களா? தண்டு கீரை வந்து முத்திர்ஸ்னா வந்து கால் வலி வந்துடும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் எத்தனை நாளையில் விதை போட்டதுலேருந்து அந்த தண்டு கீரையை பறிப்பீங்க?
1: தண்டுகீரை வந்து விதை போட்டதுலேருந்து பத்தே நாளில் வந்து ஈஸியாக பிடிங்கிடலாம், வந்துடும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து முத்திரும், அந்த அதனோட விதைகள்லாம் வந்துடும். விதைகள் வந்துடுச்சுன்னா அதை வந்து நாங்கள் தண்டா பயன்படுத்தி அந்த விதையை எடுத்து திருப்பி நாங்கள் வந்து விதைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். மறுபடியும் வந்து விதைக்கு யூஸ் மற்ற விதைய தான் வந்து கடையில் வாங்குவோம். தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும் நாங்களே எங்கள் தோட்டத்தில் போட்டு போட்டு அந்த இதிலேயே வந்து விதை நாங்களே எடுத்து உருவாக்கிக்கிடுவோம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழித்து சென்றது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இனி தொடர்வது காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்படத்துறைக்கும் பெருமை சேர்க்க

0: வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் இரண்டு நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவ கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத 7 எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தொர் நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்சஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பியா சிவகுமார்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிரா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு

0: இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: மனித நாகரிகம் பல புரட்சிகளை கண்டுள்ளது. முதலில் விவசாய புரட்சி, பின்னர் தொழிற்புரட்சி, அதன் பிறகு தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இன்று நாம் வாழ்வது டிஜிட்டல் யுகத்தில். கையில் ஒரு செல்பேசி இருந்தால் உலகமே நம் கைக்குள் வந்துவிட்டது. வீட்டில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, துவைப்பான், மடிக்கணினி, இணைய வசதி, ஸ்மார்ட் வாட்ச், டேப்லெட் என மின்னணு சாதனங்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். இந்த வசதிகள் நமக்கு வாழ்க்கையை எளிதாக்கின. ஆனால் ஒவ்வொரு புதிய சாதனத்தின் பின்னாலும் ஒரு புதிய பிரச்சனை உருவாகி வருகிறது. அந்த பிரச்சனைக்கு பெயர்தான் மின்கழிவு, அல்லது ஆங்கிலத்தின் அதன் பெயர் இவேஸ்ட். மின்கழிவு என்றால் என்ன? நாம் பயன்படுத்தி பழுதடைந்த அல்லது பயன்படுத்தாமல் தூக்கி எறியப்படும் அனைத்து மின்னணு சாதனங்களும் மின்கழிவாகும். பழைய செல்பேசிகள், சார்ஜர்கள், கணினிகள், மடிக்கணினிகள், தொலைக்காட்சிகள், விசிறிகள், மிக்சிகள், அச்சுப்பொறிகள், கம்பிகள், மின்விளக்குகள், ரிமோட்டுகள், பேட்டரிகள், பழைய டிவிடி பிளேயர்கள், கேசட்டுகள், ரேடியோக்கள் போன்றவை அனைத்தும் மின்கழிவில் அடங்குகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய சிஆர்டி தொலைக்காட்சிகள், கேசட் ரெக்கார்டர்கள், பிலிம் கேமராக்கள் இன்று அருங்காட்சியக பொருட்களைப் போல மாறிவிட்டன. அதேபோல் இப்பொழுது நாம் பயன்படுத்தும் பல மின்னணு சாதனங்களும் இன்னும் சில ஆண்டுகளில் மின்கழிவாக மாறிவிடும். ஏன் மின்கழிவு அதிகரிக்கின்றது? ஒரு காலத்தில் ஒரு தொலைபேசியை 10 ஆண்டுகள் பயன்படுத்தினோம். இன்று ஒரு புதிய மாடல் வந்தவுடன் பழைய போனை மாற்றிவிடுகிறோம். ஒரு கணினி 5 ஆண்டுகள் கூட பயன்படுத்தப்படுவதில்லை. இது தேவையாலா? ஆம், சில நேரங்களில். ஆனால் பெரும்பாலும் புதிய வசதிகள், புதிய வடிவமைப்பு, புதிய தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மீது இருக்கும் ஆர்வம்தான் காரணம். இதன் விளைவாக ஆண்டு

0: கோடிக்கணக்கான மின்னணு சாதனங்கள் குப்பையாக மாறுகின்றன. மின்கழிவு சாதாரண குப்பை அல்ல. இதில் ஈயம், பாதரசம், காட்மியம், நிக்கல், குரோமியம் போன்ற நச்சு உலோகங்கள் உள்ளன. இந்த சாதனங்களை சாதாரண குப்பைகளுடன் சேர்த்து வீசும்போது அவை மண்ணிலும் நீரிலும் கலந்து மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. மழை பெய்யும் போது அந்த நச்சு பொருட்கள் நிலத்தடி நீருக்குள் செல்கின்றன. அந்த நீரை நாம் குடிக்கிறோம். அந்த மண்ணில் விளையும் காய்கறிகளை நாம் சாப்பிடுகிறோம். இவ்வாறு மின்கழிவு மறைமுகமாக நமது உடலுக்குள் நுழைகிறது. மின்கழிவில் உள்ள பாதரசம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடும். ஈயம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். காட்மியம், இது குறிப்பாக சோலார் பேனல்களில் காணப்படும், இது கடுமையான சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம். நச்சு புகையை சுவாசிப்பதால் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள், சில சூழல்களில் புற்றுநோய் அபாயமும் அதிகரிக்கலாம். எனவே மின்கழிவுகளை எரிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். மின்கழிவுகளை எரிக்கும் போது நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. அவை காற்றை நேரடியாக மாசுபடுத்துகின்றன. காடுகள், ஆறுகள், ஏரிகள், விவசாய நிலங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. ஒரு மின் சாதனத்தை தயாரிக்க எவ்வளவு இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தெரியுமா? செம்பு, தங்கம், வெள்ளி, அலுமினியம், இரும்பு போன்ற உலோகங்கள் சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன. புதிய சாதனங்களை தொடர்ந்து தயாரிப்பதால் இயற்கை வளங்கள் மிக வேகமாக குறைகின்றன. மின்கழிவு என்பது வெறும் குப்பை மட்டும் அல்ல, அதுவே ஒரு மறைந்திருக்கும் வளம். பழைய செல்பேசிகளில் உள்ள தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் உள்ளன. அவற்றை அறிவியல் முறையில் மீட்டெடுத்தால் மீண்டும் பயன்படுத்த முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் காலை தென்றல். சவாலான காரியங்களில் துணிந்து இறங்குவது எப்போதுமே வெகுமதி தரக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்தால்தான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஜானி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல்.

சின்னஞ்சிறு விதை ஒன்று வேர்விடத் தொடங்குவது போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பின்னாளில் விருட்சமாய் நம்மை உயர்த்தும். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

0: நேரம் காலை 7:10. நேரில் இணைத்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். விளம்பரத்தை அடுத்து பாடல் கேட்போம் நேர்களே.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: என்னொண்ணு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம்.
1: நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: மதுரத்தினல் கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும்

0: அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொழில் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லால் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து

0: ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் என்கின்ற சீரான உணவு இடைவேளை பயிற்சி பற்றி மேலும் தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். சீரான உணவு இடைவேளை பயிற்சியில் உள்ள வகைகள் பற்றி சொல்லுங்க.
2: 16:8 முறை என்பது ஆண்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இதில் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் 8 மணி நேரத்தில் 3 வேளை உணவுகளும் எடுத்து கொள்ளலாம். 14:10 முறை பெண்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இதில் 14 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் 10 மணி நேரத்தில் உணவும் எடுக்கலாம். உதாரணத்திற்கு காலை உணவை 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு உணவை 7 மணிக்கு முடித்துக் கொள்வது. 12:12 முறைப்படி 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் 12 மணி நேரம் உணவு உட்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக காலை உணவை காலை 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு உணவை இரவு 8 மணிக்கு முடிக்க வேண்டும். 5:2 முறை இதில் வாரத்திற்கு 5 நாட்கள் வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொண்டு 2 நாட்கள் மிகவும் குறைந்த கலோரி அதாவது 500-600 கலோரி கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முறை. கேலரிஸ் குறைவான உணவுகளில் காய்கறி சூப், காய்கறி சாலட், பல சாலட்கள், மோர் போன்றவை அடங்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முறை குறைந்தது 45 நாட்களாவது தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். மேலும் சரியான பிஎம்ஐ அதாவது 23-25 பிஎம்ஐ இருப்பவர்களுக்கு எடையை விட ஹிப் அண்ட் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் அதாவது புட்டம் மற்றும் இடுப்பின் சுற்றளவில் முன்னேற்றம் காணலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நேரங்களை மாற்றி மாற்றி பின்பற்றக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஒருவர் காலை 9 மணிக்கு காலை உணவை ஆரம்பித்து இரவு 7 மணிக்கு முடிக்கிறார்

0: என்றால் அடுத்த நாளும் அதே போல் 9 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிக்க வேண்டும். அதை தவிர்த்து காலை 10 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு முடித்தாலும் 14 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் கூட அதற்கான பலன் சிறப்பாக அமையாது.
1: சீரான உணவு இடைவெளியை நாங்கள் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய உடலுக்கான நன்மைகள் எவை எவை?
0: ஆட்டோஃபேஜி, அதாவது உடல் தன்னை தானே சுத்தம் செய்து கொள்வதை ஆட்டோஃபேஜி என்று கூறுகிறோம். நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம் உடலில் உள்ள நல்ல செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கு இருக்கிற பழைய, பழுதடைந்த மற்றும் தேவையில்லாத கழிவு செல்களை கண்டுபிடித்து அதை மறுசுழற்சி பண்ணி அழித்துவிடும். எளிதில் சொல்வதென்றால் கிளீனிங் ப்ராசஸ் ஆக்டிவ் ஆகும். இரண்டாவதாக, மூளையை சுறுசுறுப்பாக்கும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடலில் பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் என்ற புரத சுரப்பு அதிகமாகும். இவை நரம்பு செல்களை புதுப்பித்து ஞாபக சக்தியை அதிகரித்து கவனத்தை பலமடங்கு அதிகரிக்கும். ஆன்டி ஏஜிங், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் என்ற வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாகும். இவை தசைகளை வலுவாக்கி செல்களை புதுப்பித்து இளமையாக இருக்க உதவுகிறது.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்களில் சீரான உணவு இடைவெளி பயிற்சி என்கின்ற இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைவான தகவல்களை நமக்காக தந்தார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:30. நேரில் கேட்க இருக்கிறீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்க இருக்கிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்போவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போயிடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த 3 கல், 1 தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே 3 கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார்,

0: எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறியே அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல், வழங்கினர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்னண்ணே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:35 20:00. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தென்றலோடு. விளம்பரத்தை அடுத்த பாடல்கள் கேட்போம் நேயர்களே.
3: ₹10,00,000 லாட்டரி எனக்கா?
4: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: மதுரத்தின் தொடக்கமாக பொன்னுமணி. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

கெஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி

0: மதுர தென்றலில் இனி ராஜகுமாரன். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.
1: ஐய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

நேரம் 7:49 50 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுர தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி உன்னு கிருஷ்ணன், சுஜாதா குரல்களில் ஜீன்ஸ். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மதுரத்தண்டலில் இனிவரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் சித்ரா, ஏ ஆர் ரஹ்மான். இது
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
0: இது பம்பாய் திரைப்படத்திற்காக விளம்பரத்தை அடுத்து பாடல் கேட்போம். நேர்களே,
1: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரம் பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 8:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரை தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்கிறது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் கர்ணா.

0: நிறைவாக ஜெயச்சந்திரன் சுஜாதா குரல்களில் பூவே உனக்காக.
1: சொல்

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 8:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மதுர தென்றல். தொடர்கிறது இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கடலோர கவிதைகள்.

0: நேயர்கள் இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டு மகிழ்ந்தீர்கள் மதுர தெண்டல். சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கலாம். தாமல் கிருஷ்ணசுவாமி பட்டம்மாள் என்னும் டி கே பட்டம்மாள் அவர்கள் 1919 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அலமேலு என்ற பெயர் கொண்ட பட்டம்மாள் அவர்கள் தமது தாயார் காந்திமதி அம்மாளிடம் முதலில் இசை பயில தொடங்கினார். பிறகு தெலுங்கு வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவரிடம் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதமும் பயின்றார். நைனா பிள்ளை அவர்களிடமும் வீணை தனம்மாள் அவர்களின் மகளான ராஜலட்சுமி அவர்களிடமும் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பிரபல வித்வான்களான டி எல் வெங்கட்ராம ஐயர், பாபநாசம் சிவன் ஆகியோரிடமும் இசை பயின்றார். பட்டம்மாள் அவர்கள் தமது 13வது வயதில் சென்னை ரசிகரஞ்சனி சபாவில் முழு நேர கச்சேரி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டம்மாள் அவர்கள் தமது அபாரமான இசை ஞானத்தால் கர்நாடக கச்சேரிகள் மட்டுமல்லாது திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார். 1947 சுதந்திரம் கிடைத்தவுடன் அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை இவருக்கே உரித்தானது. பல பட்டங்களை பெற்ற இவர் குறிப்பாக 1961 சங்கீத நாடக அகாடமி விருதும் 1998 பத்ம விபூஷன் விருதும் பெற்றார். கர்நாடக இசை உலகில் நீங்கா இடம் பெற்றவர் டி கே பட்டம்மாள் அவர்கள் என்பது சிறப்புக்குரியது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி பல கிருதிகளை ஏற்றி கொடுத்திருக்கிறார். இவருடைய கிருதிகள் அனைத்தும் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதத்தில் அமைந்துள்ளது. சில தமிழ் கிருதிகளையும் ஏற்றியுள்ளார். இவருடைய கிருதிகள் அனைத்திலும் ஷியாமகிருஷ்ண சோதரி என்ற முத்திரை பெற்றதாக அமைந்துள்ளது. இவருடைய ஸ்வரஜதிகள் மற்றும் பத வர்ணங்கள் மிகவும் பிரபலமானவை. இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கவிருக்கிறோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தயானிதே மாமவ பேகடா ராகத்தில் வர்ணம் ஆதி தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து சரியெப்பர் அம்மா பைரவி ராகத்தில் கிருதி கண்ட ஜாதி ஜம்பத்தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்டோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியிருந்தார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹர்ட்ஸ் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 3 பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மெல்லிசையான மெட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் பி.சுஷீலா குரல்களில் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:16. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தித்திக்கும் இசையான மெட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பாடல், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம். இதோ

நேரம் 10:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரல்கள் கேட்கலாம்.

நேரம் 10:36. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம். இதோ

நேரம் 10:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் 10:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 10:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269. காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம்.

நேரம் 10:59. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1229 கிலோஹர்ட்ஸ். இதுவரை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது.

நேரம் 11:10. நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மதுரத்தெந்தல் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தெண்டல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:39. நிகழ்ச்சியில் தொடர்கிறது ஆனந்த பூங்காற்று. இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல்.

மூக்கில் முள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது, சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் முள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா, கஞ்சாட கைஜாட கா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், MS அனந்த ஸ்ரீ பாட்டு, டாக்டர் உஷா கிருஷ்ணன் ராஜகோபாலன் வயலின், எம் குருராஜ் விருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, பகல் 5 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:40 இசைப்பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கற்றுக் கொடுப்பவர் பாபநாசம் ஆர் ருக்மணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு மதுரை தென்றல், மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா, அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், எழுதியவர் ராஜ்குமார், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், நெல்லி தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தகவல் தொடர்ந்து பழமொழி சிந்தனை தொடர்ந்து விடை பெறும் முன் ஆகியன. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடாளுமன்ற நிகழ்ச்சி, 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திருப்பதி, தமிழில் பேராட்சி பங்கேற்பவர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், முத்துக்குமார், எம் சின்னதுரை, காளிமுத்து ஆகியோர், அமைப்பில் உதவி பி உஷா, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு ரவி வாஷ்ய அகில பாரதிய சங்கீத சபா, ராஸ் விதூஷி பாலசுப்பிரமணிய ஈஸ்வர் பாட்டு, எம் கே அனந்தலக்ஷ்மி வயலின், பி கணபதி ராமன் மிருதங்கம், உடுப்பி எஸ் ஸ்ரீநாத் கஞ்சிரா. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால்

0: ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இரு நாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலை பள்ளியில 11 வகுப்பு படிக்கிறேன். நான் 6 வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகை செஞ்சிருக்கேன். 9 வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனனமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்க்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம் சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்ரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3 இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3 மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 12:50, 17 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வட தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றும் நாளையும் மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக்கடலின் ஒரு சில இடங்களிலும் பலத்த காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் இன்று தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பெரும்பாலான இடங்களிலும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவை ஒட்டிய பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். நாளை ஆந்திரப்பிரதேச கடற்கரையை ஒட்டிய பகுதிகளிலும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் பெரும்பாலான இடங்களிலும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஒரு சில இடங்களிலும் பலத்த காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை பிற்பகல் 2:55. இனி மெல்லிசை. முதலில் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர் பாடியுள்ள பாடல். பாரதியார் பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
1: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
1: பெருசா வந்துட்டோம்.
0: நீ இப்ப கிளம்பு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
5: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: முன்னாடியே வண்டிய நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
8: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டிய நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
7: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
8: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
9: நேரம் 1:04. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையின் பல யதார்த்தங்களை கண்டு உணர்ந்து அனுபவித்த பல அனுபவசாலியை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இந்த வார சிறப்பு நிபுணர் கூட சொல்லலாம், சிறப்பு நிபுணர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க சார்.
1: என்னுடைய பெயர் பாஸ்கரன், நான் தே கல்லுப்பட்டியில் குடியிருக்கிறேன். தலைமை ஆசிரியராக அரசு உயர்நிலைப்பள்ளி வன்னியூர் தலைமை ஆசிரியராக 2019 பணி ஓய்வு பெற்றுள்ளேன்.
0: ஆசிரியர் பணியில் இருந்து தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று நல்லதுங்க சார். சார், உங்களுடைய இளமை கால படிப்புகள் எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்களுடைய படிப்புகள் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார்.
1: என்னோட தாய் தந்தையா ராஜகுடம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் அங்கே ராஜாவளத்துக்கு அருகில் இருக்கும் வரகுணம் ராமபுரத்தில் நாங்கள் குடியிருந்தோம். அதற்கு அருகில் உள்ள கோபாலபுரம் என்ற ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 1 முதல் 8 வரை அங்கே படித்தேன். அதற்கு அடுத்த சத்திரப்பட்டி மேல்நிலைப்பள்ளியில் 9, 10, 11 படித்து வந்தேன். அதன் பின்னர் கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜில் பியூசி படித்தேன். 79 பியூசி படிப்பு முடித்தேன். 79-82 விருதுநகர் செந்தில்குமார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வந்தேன். அதன் பின்னர் 82-84 சென்னை வைஷ்ணவ கல்லூரியில் எம்எஸ்சி படித்தேன், எம்எஸ்சி கணிதம். அதன் பின்னர் பிஓசி தூத்துக்குடியில் அதை 85 பிஎட் படித்தேன். எம்எட் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அஞ்சல் வழி கல்வி பயின்றார்.
0: நீங்க வந்து எம்எஸ்சி எம்எட் வரைக்கும் ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க. மாணவராக இருந்த நீங்களே ஒரு நாள் வந்து ஆசிரியரா போயிருப்பீங்க. நீங்க ஆசிரியர் பணி தொடங்கிய அந்த நாள், அந்த முதல் நாள், அந்த பசுமை மாறாத நினைவுகள் அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: மதுரை மாவட்டம் பேரையூரில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 2012-89 பட்டதாரி பணியில் சேர்ந்தேன். அப்போ முதன் முதலில் பள்ளியில் சேரும் பொழுது ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு சண்முகம் என்ற மிகச்சிறந்த ஆசிரியர், கணித ஆசிரியர், அவர் வந்து வகுப்புறையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், படிப்பு என்பது வேறு, வகுப்புறையில் என்பது வேறு, இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அதன் அடிப்படையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நிலையை முன்னேற்றி மாணவர்களை ஒன்றிணைந்து பாடத்தை ஆரம்பித்து ஒரு நல்லபடியாக நடத்து வந்தேன்.
0: உங்களுடைய முதல் மாச சம்பளம்னா ஞாபகம் இருக்கா, எவ்வளவு சார் வாங்கியிருப்பீங்க நீங்க?
1: 1000 ரூபாய்.
0: 1000 ரூபாய் 1989 சரிங்க சார், 1000 ரூபாய் வாங்கியிருந்தீங்க, நல்லதுங்க சார். சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய அதை பற்றி சொல்லுங்க சார். திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம், அதை பற்றி சொல்லுங்க.
1: பணியில் சேர்ந்தவுடன் 4 மாதம் கழித்து 8/4/90 அன்று எனக்கு திருமணம் நிறைவேற்றது. என்னுடைய துணைவியார் கள்ளிக்குடி அறிவிற்கு வடக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பள்ளி படிப்பு ஒன்று தான் பயின்றுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது இருந்தார்கள். எனக்கு 2 குழந்தைகள், மூத்த மகள் பெண் எம்இ முடித்துள்ளார்கள். அவர்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை, இப்பொழுது பெண் குழந்தை உள்ளார். என்னோட பையன் பிஇ முடித்துள்ளார், அவன் ஐடி கம்பெனியில் பணிபுரிகின்றான். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது.
0: நல்லதுங்க சார், நல்லது.

0: கண்டது இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்கே வாழ்கே.
1: 89ல நீங்க ஒரு பள்ளிக்கு வந்து ஆசிரியரா வந்து முத முதல் என்ட்ரி உள்ள நுழையிறீங்க சார். உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறை என்ன விதம், பதவி உயர்வு, டிரான்ஸ்பர் என்னெல்லாம் சார் போனீங்க, அந்த நினைவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: 89ல் ஆசிரியர் பணியை சேர்ந்து பணியாற்றி வந்தேன். 2002 பள்ளி துணை ஆய்வாளராக ஒரே பதவிதான், மதுரை மாவட்ட கல்வெடுத்தில் பணியில் சேர்ந்தேன். அது என்ன அனுபவம்? நம்ம இதனால் வரை ஆசிரியராக இருந்தோம், அதன் பின்னர் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆய்வு சென்று ஆசிரியர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: சரிங்க சார், பள்ளி துணை ஆய்வாளரா எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சார் ப்ரமோஷன் வந்தீங்க?
2: பள்ளி துணையோட 7 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அதுக்கு பின்னால் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு.
1: எந்த வருஷம்?
2: 2009. 8/7/2009 தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன்.
1: தலைமை ஆசிரியரா நீங்க செஞ்ச பணிகள் அதை பத்தின ஒரு நினைவுகள் எங்களுக்கு சொல்லுங்க சார். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? அப்ப
2: 2009 தலைமை ஆசிரியர் பதவி பெற்று சென்றேன். அந்த வளர்ந்தால் அந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது. நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்தப்பட்டது. பள்ளிக்கடை எந்த வித கட்டட வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த ஊராட்சி தொடக்க பள்ளியில் தான் வகுப்பு நடத்தி வந்தோம். எங்களுடைய முயற்சியில் அடையும் ஊர் பொதுமக்கள் முயற்சியில் அடைய வந்து பொதுமக்களிடம் பணம் வசூல் பண்ணி இடம் வாங்கினோம். இடம் வாங்கி அதுக்கு பிறகு அரசு மூலியமாக கட்டடங்கள் கட்டி புது கட்டடத்துக்கு நாங்கள் மாறினோம். அதன் பின்னர் வந்து எல்லாம் கிராமப்புற மாணவர்கள், வசதியான யாருமே வசதி இல்லை. மாணவர்கள் பெற்றோர்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் நாங்கள் கவனித்து நல்லா நடத்தினோம். ஒவ்வொரு உடம்பும் நாங்கள் ஆண்டு விழா விளையாட்டுகள் நடத்துவோம். ரிசல்ட் வந்து ரிசல்ட்டுக்காக எல்லா பள்ளியும் ரிசல்ட் தான் மெயினாக நினைப்பாங்க. நாங்கள் ரிசல்ட்டுக்காக எந்த பள்ளி மாணவனையும் நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம். பக்கத்தில் எங்கள் அருகில் உள்ள தனியார் பள்ளியிலேருந்து 10வது மாணவர்கள் வெளியேற்றுவாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுருக்கோம். எல்லாருமே நல்ல மார்க் வாங்க வச்சுருக்கோம்.
1: வாழ்த்துக்கள் சார். அதாவது பசங்க சரியாக படிக்காட்டாலும் பரவாயில்ல, ரிசல்ட்டுக்காக சில பேர் வந்து வெளியேற்றுவாங்க. நீ அதெல்லாம் வெளியேற்றாம நல்ல பசங்களை சொல்லி கொடுத்து ரிசல்ட் காட்டியிருக்கீங்க.
2: ஆமாம்,
1: நன்றி சார். அடுத்துங்க சார்.
2: அதனால் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு கூட ரொம்ப ஒத்துழைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னர் வந்து அவங்களோட உதவியோட பள்ளி மாணவன் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக நாடக போட்டியெல்லாம் தமிழ்நாடுல உள்ள 2வது பரிசு வாங்கிருக்கு, மாநிலங்களில் 2வது பரிசு வாங்கியிருக்கு.
1: யார்? உங்கள்
2: பள்ளி மாணவர்கள்?
1: பள்ளி மாணவர்கள்.
2: ஆமாம். அவன் விளையாட்டு போட்டியிலையும் அவனை ஷூ கூட வாங்க முடியாது. கால்பந்து போட்டியில் பெண்கள் கால்பந்து போட்டி மண்டலோடு போனாங்க. மாவட்ட அளவில் ஜெயிச்ச போகிறேன். மண்டலத்துக்கு போகும்போது அதில் ஷூ போட்டால் தான் விளையாட விடுவாங்க. ஷூ வாங்க கூட காசு கிடையாது. அது நாங்கள் ஸ்பான்சர் பிடிச்சி ஒரு வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள் மண்டல அளவு போய் விளையாண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எல்லா துறையிலும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். எந்தெந்த அரசு வாய்ப்பு கிடைக்குதோ பள்ளிமான வெற்றி தோல்வி இல்லாமல் எல்லா மாணவர்களும் எல்லாம் அனுபவிக்கணுக்காக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவோம். அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் பெட்ரோலை மதிக்கணுங்கிறாடி ஒவ்வொரு இடமும் நாங்கள் பாத பூஜை நடத்துவோம்.
1: பாத பூஜை?
2: ஆமாம். அது பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நடத்த மாட்டோம். அவங்க மனந்து அவங்க பெற்றோர்களுக்கு நடத்துவாங்க. அவங்க பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எங்களுக்கு மரியாதை குறைய நடத்துகிறாங்க, இப்படி வந்து எனக்கு இப்படி செய்ய வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி வருஷம் வருஷம் கல்வி சுற்றுலா போவோம். ஏன்னா மாணவர்கள்லேருந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், ஒப்புறையிலே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் பணிகள் சேர்ந்த 2009 2019 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தமிழ்நாடு உள்ளே பார்த்தோம். அப்படியே பக்கத்தில் கர்நாடகா கேரளா பார்த்தோம். இப்போ அகில இந்த அளவுக்கு போயிட்டோம்.
1: எந்தெந்த ஊருங்க சார் நீங்கள் கல்வி சுற்றுலா போயிருக்கீங்க?
2: முதல் ஆரம்பம் வந்து கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருவனந்தபுரம், இந்த பக்கம் நம்ம சென்னை, மகாபலிபுரம், தஞ்சாவூர் இந்த போயிருக்கோம். கர்நாடகாவில் மைசூர், பெங்களூர் போயிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து ஜெய்ப்பூர், ஆக்ரா, ரிஷிகேஷ், சிம்லா, டெல்லி போயிருக்கோம். இந்த பக்கம் புவனேஸ்வர், கல்கத்தா, நியூ ஜல்பைகிரி, கேங்டாக், காசி போயிருக்கோம். குஜராத்தில் போர்பந்தர், கிர்காடுகள், ஜுனாக் பார்க்கு, சோம்நாத் கோவில் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏரியா பண்ணிடுவோம். அஜந்தா எல்லோரோ கோயிலெலாம் போயிருக்கோம். மும்பை, மும்பையில் எலிஃபெண்ட் போட்டெல்லாம் போயிருக்கோம். ஒவ்வொரு பெங்களூரில் மெட்ரோ ட்ரெயின் முத முதல் எங்கள் பையன் ஏறியிருக்காங்க. அந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க. சென்னையில் போகும்போது பறக்கும் ட்ரெயின், அவன் ட்ரெயினே பார்த்ததில்ல. முதல்ல நாங்கள் 88

0: வெறும் குட் போனோம். அது 82 ட்ரெயினே பார்த்ததில்ல. நாங்கள் பஸ்ஸில் தான் குட் போனோம். முதல் ஆண்டு பஸ்ஸில் போய் ரயில்வே ஸ்டேஷன் நிப்பாட்டி ஒரு வண்டியில் ஏறி பஸ்ஸை அடுத்த ஸ்டாப்பில் நிற்க வச்சுட்டு அவன் ட்ரெயினில் ஏற்றிருப்பி பார்த்தோம். அவனுக்கு அந்த புது அனுபவம்
1: சார் கேட்குற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் இப்படிலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க சார். அதுவும் ஒரு கிராமங்களில் உள்ள ஒரு பள்ளிக்கு வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களை ரொம்ப பாராட்டணும் சார்.
0: அது இப்போ நான் படிக்கும்போது என்ன இருந்துச்சு, நம்மளாம் கூட்டுவாங்க அப்போ பக்கத்துலேயே கூட்டுப்பாங்க, இது மாதிரி தூரத்தை கூட்டுப்போலாமே நம்ம கிடைக்கல நம்மளாம் வாய்ப்பு கொடுப்போம்னா அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் செஞ்சோம். அது நாங்கள் முறைப்படி பெற்றோரோட அனுமதி வாங்கிடுவோம், அரசு துறைகிட்ட அனுமதி வாங்கிடுவோம். பையங்களுக்கு வந்து முதலேருந்து அவன் பணத்தை சேமிச்சுட்டு வருவான். ட்ரெயின் கன்செஷன் மூலமாக பண்ணுவோம். அது மாதிரி டொனேஷன் கொடுப்பாங்க நிறைய பேர். அவன் பையன் செலவே வைக்க மாட்டோம். ஒவ்வொரு சாப்பாடு கொடுப்பாங்க, ஸ்நேக்ஸ் கொடுப்பாங்க, தங்குறாங்க, ஏற்பாடு பண்ணுவோம். அந்த ஊரில் நிறைய பேர் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியா போனாலும் அவங்கள தான் கான்டக்ட் பண்ணுவோம். முதலே பண்ணி வச்சுருவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இராணுவம் அங்கே சுற்றி பார்க்குறக்கு ஏற்பாடு, தங்குறதுக்கு ஏற்பாடு, பஸ்ஸில் ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ரெயின்லேயே டைட் தங்குற மாதிரி பார்த்துக்கிடுவோம். 12 நாள் போவோம், 10 நாள் போவோம். 1 நாள் 2 நாள் தான் வெளியே தங்குவோம். மற்ற நாள் ஊரும் அந்த ட்ரெயின்லேயே நைட் ஜேர்னி மாதிரி வச்சுருவோம். அதனால் எங்களுக்கு தங்குறதுக்கு அந்த செலவு இருக்காது. டீச்சர்ஸ் எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க.

0: அழகு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: சார், அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு ஆசிரியருடைய ஒரு பெரிய சாதனை அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா, நான் பெற்ற அந்த கல்வியை விட நான் சொல்லி கொடுத்த அந்த கல்வி மூலமாக என்னோடய மாணவர்கள் உயர்ந்த நிலை அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த உயர்ந்த நிலை தான் நான் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் பணிக்கே ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் பாடம் எடுத்த மாணவர்கள் இப்போ உங்களை வந்து சமீபத்தில் சந்தித்து, நான் சார் நான் ஒரு சாதனையாளர் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அனுபவங்கள் உண்டா சார் உங்கள் மாணவர்களோட?
2: ஒரு பையனுக்கெல்லாம் அப்பா அம்மா யாருமே கிடையாது, பாட்டி விட்டு தான் வளர்ந்துட்டு வந்தான். அவன் காலையில் திருத்தரோ இட்லி விற்றுட்டு அந்த பள்ளி கரெக்டாக அந்த நேரத்தை வருவான். அப்போ ஒரு வறுமை. அந்த பையன் தான் வகுப்புலேயே முதல் மாணவன். அவனுக்கு

0: வந்து எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். எல்லா டீச்சரும் நல்லா இது பண்ணுவாங்க. இன்றைக்கி கடைசியில் எய்ம்ஸில் வேலை வைக்கிறான், எய்ம்ஸ் அவன் வந்து பார்த்தான் சார் அவங்களால் நாங்கள் எய்ம்ஸில் வேலை வைத்தோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி கிராமப்புறங்களே எல்லாம் பின்தங்கி தான் இருப்பாங்க, அவனை வீட்டில் போய் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது, சின்ன வீடு இருக்கும், வசதி இருக்காது, தூங்குறது இருக்காது.
1: நல்லதுங்க சார். அதாவது இட்லி வித்துட்டு ஒரு பையன் உங்களுடைய நல்ல வழிகாட்டுதல் பேரில் இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்குன்றாரு.
0: ஆமாம்,
1: இது உண்மையில வெற்றி சார் உங்களுக்கு. கிராமத்திலேருந்து சமுதாயத்துடைய அடித்தளத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமை போயிருக்காருன்னா உங்களை மாதிரி ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு தான் சார் அது கண்டிப்பாக காரணமாக இருக்கும். வேறு உங்களுடைய மாணவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வேறு மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எல்லா மாணவர்களும் ரத்த தானம், ரத்தம் என்ன குரூப்னு தெரியுங்களுக்காக மீனாட்சி மிஷிலிருந்து அணுகி அவங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் ரத்த தானம் என்ன குரூப்பு அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பெட்ரோல் வச்சு கூட்ட போகும்போது அங்கே என்னென்ன ஸ்கூலில் பிரச்சனைனா அது எல்லாமே சால்வ் பண்ணி தருவாங்க. இப்போ அந்த படிக்க காசு இல்லாத மாணவனுக்கு வந்து சுசி கணேசன் டைரக்ட் அவர் அந்த ஊருக்கார் வன்னியோலம்புக்கார் தான் சுசி கணேசன். அங்கே வரும்போது அவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அப்போ நாங்கள் பேசும்போது இந்த பையனை காட்டினோம், உடனே அவனுக்கு நிதி உதவி கொடுத்தார். அதுமாதிரி சேதுராமன் சொல்லி பக்கத்தில் அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்தார், அந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்து இடம் வாங்கினதுக்கு 1,00,000 கொடுத்தார். அவர் இதே பள்ளிக்கூடம் நிறைய கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி பொதுமக்கள் வந்து எங்களுடைய பள்ளியை பார்த்துக்கிட்டு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை பார்த்துட்டு தானாக முன் வந்து உதவி செஞ்சாங்க. எங்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சோறு எல்லாமே எளிதாக எழுதி போட்டிருப்போம், பிளைனாகவே சோறே இருக்காது.
1: என்ன சார் எழுதி போட்டிருக்கீங்க?
0: எல்லா கருத்துக்களும் போட்டிருப்போம். சயின்டிஸ்ட் யாராரு, யாரா நம்ம ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா ஹாக்கியில் எங்கெங்கே வின் பண்ணியிருக்கு, தமிழில் வந்து எத்தனை பூக்கள் இருக்குது, இது மாதிரி எல்லா பாடங்களையும் கணிதமில்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எல்லா படத்துலேருந்து சோறு ஃபுல்லாக எழுதிப்படும். ஒரு வகுப்புள்ளே படித்தானே ஜெனரலாக படுக்கும் வர்றவங்க அதை ஆச்சரியப்படுவாங்க, எல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து போவாங்க, இவ்வளோ கருத்துக்கள் இருக்குன்ட்டு. அதை பார்த்தாலே ஒரு எக்ஸாம் எழுதிடலாம், TNPSC எக்ஸாம் எழுதிடலாம். அந்த மாதிரி அங்கே ஊரில் படிக்கிறதுக்கு எந்த வசதி இருக்காது, கிராமத்தில் இருக்காது. அதனாடி வந்து 10வது மாணவர்களுக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இரவு நேரம் படிப்பு வச்சோம்.
1: இரவு நேரம் படி?
0: ஆமாம். அதனாடி அது மாதிரி மாலையில் வந்து ஈவினிங் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அது பள்ளி முடிஞ்சவுடனே ஒரு 1 hour.
1: 30 ஆண்டுகளை வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து நீ ஏற்று சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த 30 ஆண்டு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக இருந்து மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
0: தலைமை ஆசிரியர் பதவியேற்ற பிறகு கல்வியில் பின்தங்க மாணவிகள் வந்து அவனை பாஸ் பண்ண வைக்கிறதே எங்களுக்கு பெருசு. அப்படிப்பட்ட கிராமம் அந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, என்னென்ன போட்டிகள் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த இது எங்களுக்கு உண்டு. கல்வி சுற்றுலா கூட்டுப்படம் ஒரு பெரிய இது, யாருமே கூட்டு பெரிய பெரிய நகரத்திலே கூட்டுப்படுறதில்ல, அவனுக்கு அனுபவம் இல்லை. எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்தியாவை போகிற போயிருக்கு எல்லாமே.
1: அப்ப இந்த கல்வி சுற்றுலா போனது அவங்க வாழ்க்கையில ஆசிரியராக இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனை நினைக்கிறீங்க? உண்மைதாங்க சார். ஏன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ல கூட இப்படிலாம் கூட்டி போற மாதிரி நான் கேள்விப்படுறது கிடையாது. இந்தியா முழுக்குமே வந்து கிராமப்புற மாணவர்ல வந்து நீங்க வந்து சுற்றுலா கூட்டி போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய தலைமை ஆசிரியர் பணியில் நீங்க செஞ்ச ஒரு அறப்பணி அப்படி கூட சொல்லலாம் சார். சார் அடுத்ததா வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்கூலு ஒரு பக்கம் குடும்பம், எப்படி சார் குடும்பத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணி எப்படி சார் கொண்டு போனீங்க? அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன சார்?
0: இல்லை எங்க வீட்டுக்கு குடும்பத்தில எனக்கு அந்த குடும்பத்தில் வந்து நான் எந்த ஒரு அக்கறை அதுமே எடுத்துக்கல. நான் பள்ளி ஆசிரியர் பணி எடுத்த போது அப்போதான் குழந்தைங்க இருந்தாங்க. நான் பள்ளி துணையாளர் போன பிறகு அவங்க குழந்தை தூங்கி எழுந்திருக்கணும்னா எனக்கு பணிக்கு வந்துடுவேன். மதுரைக்கு வந்து பள்ளிக்கு விசிட் பண்ணணும், நம்ம சீக்கிரம் வரணும். நான் எல்லாம் முடிச்சு இங்கே போறதுக்குள்ள குழந்தை தூக்கிடுவேன். எல்லாமே வீட்டுக்காரமாக தான் செஞ்சாங்க.
1: அதாவது நீங்க கவனிக்கல, ஆனால் குடும்பத்தை வந்து உங்க
0: துணையாக நான் வீட்டில் இருந்தனாடி அது ஒரு வாய்ப்பு.
1: துணைவியார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
0: அதனால நம்ம பள்ளியில் வந்து முழுமையாக ஈடுபடுறதுக்கு நல்லா இது இருந்தது. அதனால நம்ம பண்ணணும்.

0: அடுத்தது வந்து இந்த தருணத்தில் வந்து ஆசிரியர் வந்து நீ சமுதாயத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு பேரோடு இருக்கேன்னா இதுக்கு ஒரு காரணகர்த்தா இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னா யாருங்க சார் சொல்ல விரும்புறீங்க?
1: நீங்கள் ஆசிரியர் எல்லாரையும் சொல்லலாம். அதில் முக்கியமாக ஐயம்மாலும் தமிழ் ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாமே ஈடுபட செய்வாங்க. இங்கே எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக பொறுப்பு கொடுத்துரு, அது பணி செய்கிறதுங்க வேற, பணி எல்லாருமே சேர்ந்து செய்யணுங்கிற அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பண்ண கொடுத்துருவோம். ஒரு நாள் எழுத்து நல்லா இருந்தால் எழுத்துக்களை கொடுத்துரும், ஒரு நாள் வெளி பழக்கம் இருந்தால் அவன் வெளியே என்னென்ன செய்யணுமோ அந்த அந்த பணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பணியை ஒதுக்கி கொடுத்துருவாங்க, நமக்கு ஈஸியாக முடிஞ்சது. இங்கே ஆசிரியர் பங்களிப்பு அதிகம், எல்லா ஆசிரியர்களும் நல்லா வேலை வைத்தாங்க. அதில் ஐயம்மாள் வந்து முதலோட வந்தார், மற்ற எல்லா ஆசிரியரும் பார்த்தாங்க. அது குருதுனியா அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதினு ஒரு ஆள் இருந்தாங்க, பொற்றாசிய கழக தலைவர் சுப்புராஜ் சமயன் அவங்களாம் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க. அதனால நமக்கு எல்லாமே பண்ண முடிஞ்சது. இவ்வளவுக்கு நான் ஃப்ரீயா வீட்டில் நினைப்பு இல்லாமல் இந்த வீட்டில் டென்ஷன் இல்லாமல் வந்து பணியாற்ற வாய்ப்பு இருந்தது என்னை மனைவி தான் காரணம். எல்லாருமே சேர்ந்ததுனால தான் நான் ஒரு நல்ல தலைமையாக சேவை பணியாற்ற முடிஞ்சது. அதன் அடிப்படையில் தான் 2017 வந்து மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழ் அரசு வந்து கொடுத்தது.
0: வாழ்த்துக்கள் சார். அப்படியே நான் மாநில நல்லாசிரியர் விருது.
1: ஆமாம்,
0: நல்லதுங்க சார், உங்களுடைய உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சார். அடுத்ததாக வந்து ஒரு அரசு பணி அப்படின்னு சேர்ந்தோம்னாலே கண்டிப்பாக வந்து பணி ஓய்வுன்னு ஒரு காலம் வரும். நீங்கள் 2019 வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த தருணம் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க?
1: எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஊரில் வந்து பெரிய ஊருக்குள்ளே எனக்கு பெரிய விழா எடுத்தாங்க.
0: பெரிய விழாவைவா?
1: ஆமாம், எல்லாருமே பள்ளியில் எடுப்பாங்க, பள்ளிக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஊரில் வச்சு விழா எடுத்தேன். எனக்கு ஊரில் அந்த கோயிலிருந்து அந்த பொது மைதானத்துக்கு மேலதளத்தோடு கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருமே ஆரத்தி எடுப்பாங்க, பெண்கள்லாம் அந்த இருந்து ஆரத்தி எடுத்து மேடைக்கு வரை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருமே எங்கள் பக்கத்தில் தலைமை ஆசிரியர் சோசியல் எல்லாம் செஞ்சாங்க. அந்த பொதுமக்கள் நல்லா எனக்கு ஒத்துழைச்சாங்க. அவங்க அதெல்லாம் இப்படி செஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம்.
0: ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எப்படி சார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. பணியில் இருக்கும்போது கூட பணியை பள்ளிக்கு செல்வோம் செய்வோம் இருக்கு. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு நேரமே கிடைக்கிறது.
0: என்னென்ன சார் பண்ணுறீங்க இப்போ?
1: பொது ஆசிரியர் சங்கங்களில் கௌரவ பொறுப்பில் இருக்கேன். அவங்களுக்கு தேவைப்படும் போது நான் வெளியே போவேன், பொது உரிமையாக கூப்பிடுவேன். முன்னாடியாவது நான் பள்ளி கொடுத்து போகிறேன், நேரம் இருக்காது, நான் சாயங்காலம் வரேன், இன்னும் லீவ் எனக்கு ஃபோன் சொல்லுவேன். இப்போ எதுவும் சொல்ல முடியாது, நீ சும்மா இருக்க வாங்கம்மா. ஆனால் எல்லாத்துக்கும் போயிடுவேன், ஆசிரியர் கூப்பிடுறது எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஏன்னா நாங்கள் சமூக சேவை மாதிரி கொரோனா பீரியடில் சாப்பாடு எல்லாமே பூட்டிட்டாங்க.
0: என்ன சார் பண்ணீங்க? கொரோனா
1: ஆதரவு விட்டுருந்து சாப்பாடு கிடைக்காம இருந்தாங்க.
0: எந்த ஊரில்?
1: கல்லுப்பட்டியில். அப்போ நானும் விஜயபாரதி ஒரு ஆசிரியரும் அது இவங்களும் நமக்காக சாப்பாடு கிடைக்கிறது, நம்ம சம்பளம் வாங்குறோம், இவங்களாம் எதுவுமே ஹோட்டலில் கூட இல்லை, காசு இருந்தால் கூட சாப்பிட வழி இல்லையா, என்ன செய்யலாம்னு சொல்லும்போது நாங்கள் போலீஸ் போய் பெர்மிஷன் வாங்கி ஒரு 65 பேருக்கு நாங்கள் சமையல் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க இடத்துக்கே போய் கொடுத்துருந்தோம். தொடர்ந்து 63 நாள் கொரோனா பீரியடில் கொடுத்தோம். அது கொரோனா பீரியட் முடியவும் நாங்கள் நண்பர்கள் வட்டாரம் ஒரு அமைப்பு வச்சு அது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து மக்கள் நிதி உதவி கொடுக்க நிறையா கொடுக்குறாங்க. அவங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாமல் தான் இருக்காங்க தவிர, ஆனால் வந்து செய்கிறது கொடு யார் வரமாட்டேங்கிறாங்க. கொரோனா பீரியடில் யாருமே வெளியே வரமாட்டேங்கிறாங்க, நிதி மட்டும் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நாங்கள் போய் இறங்கி செஞ்சோம் எல்லாரும் சொன்னாங்க, இந்த வயசுல நீங்க போறோமா கொரோனாவே பயம்னா.

0: எஸ்ஆர் வேறு இருக்கட்டும் யார் தான் போகணும் செஞ்சோம். இப்போ அந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இப்போ நாங்கள் முதியோர் உள்ளத்து கொடுக்குறோம். முதியோர் உள்ள வந்து ஒன்று ஸ்பான்சர் நடத்திட்டு இருக்காரு. அவர் சாதாரண ஒரு தொழிலாளி தான், பஞ்சர் பார்க்குற ஒரு மெக்கானிக்கு. அவர் சொந்த செலவில் ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு 10-12 பேர் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் வயதோர் ஆதரவற்றவர்கள். இந்த இது ஃபீஸ் வாங்க மாட்டாரு. அவர் நடிச்சிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால எங்கள் ஆசிய பெண்கள் எங்கள் நம்பர் வட்டாரத்திலிருந்து பிறந்த நாள், அவள் அப்பா நிதி இறந்த நாள், இந்த மாதிரிக்கு பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் அந்த முதியோர் உள்ளத்துக்கு எல்லாமே பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து முதியோர் உள்ளத்துக்கு வாட்டர் ஹீட்ரு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி பழைய தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த நண்பர்கள் கொடுத்த பணத்தை வச்சு நிறைய பேர் படிப்புக்கு செலவு செஞ்சோம். நம்ம அரசு பள்ளியில் வந்து எம்இபிஎஸ் சீட் கிடைச்சதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 50,000 கொடுத்தோம். அது செகண்ட் ஒரு பிள்ளை படித்தது, அந்த பொண்ணுக்கும் 50,000 கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவோம். அது மாற்றுத்திறன் இப்போ தற்சமையம் கூட மாற்றுத்திறனாளர்கள் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமங்களை வாங்கி கொடுத்தோம். அது மாற்றுத்திறனாளிக்கு இந்த உபகரணங்களும் வாங்கி கொடுப்போம். இது மாதிரி பல ஐட்டம் என்னென்ன யாராவது தேவைப்படுதோ எங்களை அணுகுவாங்க. நாங்கள் நிஜமாக விசாரிச்சு கொடுப்போம், அவங்க நிஜமாக தேவைப்படுதா. நீங்கள் கொடுக்கலான்னு சொன்னோடே நிறைய பேர் வர்றாங்க, எங்களுக்கு செய்யுங்கன்ட்டு வருவாங்க. நாங்கள் அதுக்கு விசாரிச்சு நிஜமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் நம்மளோட கேட்போம், கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு வரோம். வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம்.
1: நல்லதுங்க சார். சார், அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கிறப்ப வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கல்வி செலுத்த அல்வி கொடுத்தீங்க. இப்போ ரிட்டையர்டு ஆன பிறகு கூட சமூக சேவையில் இவ்வளோ தூரம் சமூக பொறுப்போட பண்ணுறது உண்மையிலே எங்கள் நிலையத்தின் சார்பாக முதல்ல உங்களுக்கு வந்து எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லணும் சார். ரொம்ப நன்றி. அதாவது ரிட்டையர்ட் ஆனாலுமே ஒரு 4 செவத்துக்களை நம்ம வாழ்க்கையை வாழாம 4 பேரோட சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இன்னும் உங்களோட சமூக சேவை தொடர்றதுன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் சார். சார், அடுத்ததாக வந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ கஷ்டப்படுறவங்க உங்களை தொடர்பு கொண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆ, பண்ணுவோம்.
1: உங்களை தொடர்பு கொள்ள எங்கே உங்களை வந்து சந்திக்கலாம்?
0: எங்க கண்டுபிடி ஒரு ஃபோனில் தொடர்புனா போதும்.
1: நல்லதுங்க சார். சார், இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு உங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு சமூக சேவகராக இருந்து இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன சார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல விரும்புகிறீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் கல்வியில் நடைஞ்செடுத்தும், கல்வி படித்தால் தான் எதிர்காலத்தில் அவனுக்கு வாழ்க்கையே உண்டு. கல்வியை கற்பதற்கு அரசாங்கம் உதவி செய்கிறது, பல சமூக அமைப்பு உதவி செய்கிறது, நாங்களும் உதவி செய்கிறோம். காசு இல்லாமல் படிப்பே முடியலைன்னு சொல்லக்கூடாது, அது பல வழிகள் உண்டு. படிப்பு மட்டும் போதாது, அது ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக படிக்கணும். இது போட்டி உலகம், எந்த பொறாமை இல்லாமல் உன்னோட திறமை தனித்திறமையால் வளர்த்து உன்னோட திறமையை வளர்த்து அதில் பங்கு விட்டு வெற்றி பெற்று அரசு பதவியோ மற்ற பெரிய பதவியில் நீங்கள் வரணும். நீங்கள் வந்த பிறகு எப்படி நீங்கள் மற்றவர்கள் உதவி பெற்றீர்களோ அதே மாதிரி வருங்கால குழந்தை மாணவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யும். பணம் தான் உதவி கிடையாது, அவனுக்கு தேவையான புத்தகங்கள் கொடுக்கலாம், அறிவுரை சொல்லலாம், பெற்றோர்களுக்கு நல்வழி படுத்தி மாணவர்கள் படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கணும், அவனுக்கு தேவையான உதவி செய்யணும். எல்லாமே நியாயமான முறையில் ஒழுக்க முறையில் இருக்கணும். அதான் இளைஞர்களுக்கு.

0: முதியோர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கணும். நம்மளும் இன்னொரு முதியோர் ஆக போறோம். நீ முதியோர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. யாருமே முதியோர்கள் வந்து இப்ப வீட்டுல வந்து அது ஒரு பெரிய சுமையா நினைக்கிறாங்க. சுமையா நினைக்க கூடாது. நம்மளும் முதியோர் இருக்க போறோம். அவளுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம நீங்க கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை உதவுங்க. பொருளாவோ துணிமணிகளாவோ காசாவோ இல்ல ஒரு பஸ்ல பாக்குறீங்க ஒரு இடத்து எதுக்கு இடம் கொடுங்க இல்ல ரோட்டை கிராஸ் பண்ண விடுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. உங்களா முடிஞ்ச அளவு செய்யுங்க. நாமளும் நாளைக்கு முதியோர் தான் என்னத்தில் செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் பாக்குற இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இந்த முதியோர்களுக்கு என்ன செய்ய தெரியல. உங்களை பார்த்து கத்துக்கணும். பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும். நீங்க இந்த மாதிரி பெற்றோர் மாணவர்கள் வந்து கூட்டுப்பாங்க. முதியோர்களுக்கு கூட்டுப்பாங்க, கோயிலுக்கு கூட்டுப்பாங்க, வருஷம் எல்லாரும் கூட்டு போய் காட்டி அவனுக்கு அந்த உலக நடப்பு என்ன இருக்குமோ அதை செஞ்சு பொதுமக்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகள் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப அழகான ஒரு அறிவுரையை வந்து இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில நீண்ட தூரம் பயணம் செய்து எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களை எங்க நேயர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் மதுரை அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: எனக்கு இந்த அறிவாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் எனது பேச்சை கேட்ட வானொலி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கனிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி

0: திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருது பெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப்

0: பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இதுநேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31 தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 18 தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: ஜாதி சான்று, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25 தேதி மற்றும் அடுத்த மாதம் 1 தேதி, 8 தேதி, 16 தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வன விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதனாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளி கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. 3 இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் PV சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமா குச்சியை 21-17 என்ற நேர் சிற்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசை முதலில் விளம்பரம்.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

தரும் துன்பம். ஒழுக்கத்தை நான் சொல்லவில்லை, உடல் உருப்பட ஓர் வழி இல்லை. ஒழுக்கத்தை நான் சொல்ல

மலை காட்டும் அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும் அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும் இழுக்கு இழு

நிற்பதும் தகுமா?

நேரம் 2:23. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தண்டலில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலினி சிவந்தமன் இந்த திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரியின் குரல் தனித்து ஒலிக்கிறது.

0: எல்லா ஈஸ்வரி சரளா சூலமங்கலம் சகோதரிகள் பாடி அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுர தெண்டல். இனி சென்னை அஞ்சல் தொடரும்.
1: பாலனைபுரி ஹேமவதி ராகம் ஆதித்தாளம் பாபநாசம் சிவன் பாடல். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு.
2: நமஸ்காரம் ஜெயா.
3: நமஸ்காரம்மா.
2: நமஸ்காரம் சித்ரா.
4: நமஸ்காரம்மா.
2: ரெண்டு வாரமாக இந்த ஹேமவதி ராக பாடலை பாபநாசம் சிவனோடது ஆதித்தாளத்தில் அமைஞ்சதை நீங்கள் கத்துட்டு வரேன். இன்றைக்கி சரணத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பல்லவி அனுப்பலையை ஒரு தரம் முழுக்க பாடிட்டேன்னா அப்புறம் சரணத்துக்கு போயிடலாம்.

0: பனைப்பலை முழுக்க பாடிட்டு பல்லவிக்கு போலாம்.
1: கருணாலய
2: கருணாலய
0: சரணத்தை முழுக்க பாடிட்டு அதுக்கப்புறம் பல்லவிக்கு போலாம் இல்லையா? பாடுங்க. புரிஞ்சிருக்கா இல்லட்டா இன்னொரு தடவை சொல்லி தரட்டுமா?
3: புரிஞ்சிருக்கு.
0: பாடுங்க.

0: இந்த பாபநாசம் சிவனோட ஹேமவதி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்த பாட்டை இந்த மூணு வாரமாக கத்துன்ருக்கேன், ரொம்ப நல்லா கத்துன்ருக்கேன். இதை நீங்கள் நிறைய அபியாசம் பண்ண பண்ண உங்களால் நல்லா பாட முடியும். இந்த பாட்டு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா?
1: புரிஞ்சிருக்குமா?
0: சரி, அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு புது பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். இந்த பாட்டை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ ஏன்னா அடுத்த பாட்டுக்கு போகிற போது ஏன்னா இது மறுபடியும் இது பாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது, நீங்கள் தான் பாடிக்கணும்.
1: ரொம்ப நன்றிம்மா.
0: வணக்கம், நமஸ்காரம் ஜெயலட்சுமி.
1: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம் சித்ரா.
2: நமஸ்காரம்மா.
3: இதுவரை இசைப்பயிற்சி ஆசிரியர் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. தேவலா, சிவகங்கா, சின்னக்கல்லாறு, ஆற்காடு, நடுவட்டம், பந்தலூர், வளத்தி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.1°C, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.8°C வெப்பநிலை பதிவானது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும், உள் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3°C அதிகமாகவும் நிலவக்கூடும். வட தமிழக கடற்கரையை ஒட்டிய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் வலுக்குறைந்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்பகுதியில் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திலிருந்த மேல்மட்ட காற்று சுழற்சி தற்போது பலவீனமடைந்து அதன் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

0: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 31.3 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
2: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
1: காலனித்துவ சட்டங்களை மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
2: பொது தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படைத்தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
1: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
2: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவித்தளம் மற்றும் கிராமப்புற நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, அருள்மொழி குரல்களில்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800 4

0: 2501111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
0: 9498345350.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி கமலஹாசன் குரல்களில்.
1: இஞ்சி ஈடு பழகி மஞ்ச

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:21. இனி தொடரும் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரல்களில்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்பு

0: தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்களுடன் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன்.

0: பாட்டி ஒண்ணு பிடிச்சேன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடரும் பாடல் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, நிலையத்தில் நேரம் 3:40. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து, கமலஹாசன் சுஜாதா குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாட வருகிறார்கள் மனோ சித்ரா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்களில்.

0: இதுவரை கேட்டீர்கள் மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: தெருவையாறு நாதயோகி நாடகம் கேட்கலாம். நாடகமாக்கம் டி எஸ் பி சர்மா அவர்கள்.

0: 하늘 아래
1: நமோ நமக. திருவையாறு பஞ்சாம தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
2: யாரு? திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தே? எல்லாரும் சௌக்கியமா?
1: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தி

0: தியாகராஜனை பத்தியும் ரொம்ப விசாரிச்சா.
1: அப்படியா?
0: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா, கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு நேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
1: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லையே.
0: ஆமாமா.
1: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
1: அவசியமா இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.

0: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
1: அப்படியா, ராமபிரம சுவாமிகளா? உடனே வரச்சொல்.
2: நமஸ்காரம் மகாராஜா.
1: வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் சுவாமிகளே. ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
2: அவனுக்கு வயிற்று வலி.
1: அப்படியா? இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
2: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
1: அப்படியா? சுவாமிகளே, நீங்களும் தியாகராஜனும் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சாத் திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா?
2: எல்லோரும் சௌக்கிய மகாராஜா. விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
1: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும், வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
2: அப்படியே மகாராஜா.
1: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
2: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
1: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
2: சொல்லுங்கள்.
1: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜனை அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
2: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
1: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாற்றிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றிலே ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
2: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்க எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
1: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வர தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை, ஆகா, சங்கீத சிக்ஷைக்கு ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையாறு ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
2: தெய்வத்தோட உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜாதான். திருவாரூர் தியாகேசன் என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றாரு தெரியலே.
1: சுவாமிகளே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு

0: வேண்டிய எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே, சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ.
3: யாரு?
2: பஞ்சாமி தீட்சிதர் தானே?
4: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
4: என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல, நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
4: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுறா, ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல.
4: ரொம்ப சரியா சொன்னேள். இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரமம் சுவாமிகள் தியாகராஜன் அழைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்தெடுத்து பார்த்தேளா.
2: ஆமா ஆமா, ராமபிரம சுவாமிகள் தியாகராஜன் எல்லாரும் சௌக்கியம் தானே?
4: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகா வித்வான் சொண்டி வெங்கட்ரமண பாகவதத்தை சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
4: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. என்ன குருபக்தி, என்ன ராமபக்தி. நீங்க வர்றபோது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி. என்ன?
2: அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை என்ன பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரேளா.
4: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்கோ, யார கேட்டாலும் சொல்லுவான்.
2: சரி, அப்போ நான் வரட்டுமா?
4: போயிட்டு வாங்கோ.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள், அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
2: நமஸ்காரம் மகாராஜா.
0: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியம்தானே?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
0: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
2: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
0: திருவாரூரிலிருந்து தேவையாருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை எப்படி என்று பார்த்தீர்களா?
2: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
0: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
2: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கை ஆயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனந்தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
0: ஓ அப்படியா? அடுத்தாற்போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
2: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாயிருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செஞ்சுட்டு அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவாயிருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
0: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டீர்களே சுவாமிகளே, மிக்க மகிழ்ச்சி, பரம சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
2: மகாராஜா,
0: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான்

0: ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
1: இதில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
0: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ஆத்துல யாரு? ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பகவதர்வாள், நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நான் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்.
1: உன்னோட குருநாதர் பாகவதர்வாள் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்க.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நன்னா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மம் தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
3: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்ம பத்தினியோட தினசரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமா சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. இங்க பாடுப்பா.

0: குருநாத நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாள்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவல்ல இருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷதை போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரில இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கேன் ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவேரில இருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.

0: காவேரி காவேரி
1: இதோ வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்க. அவ சுவாமிகளை பிரதிக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்கவே கூடாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல, பிரத்யக்ஷமாக்கும்.

0: யாரு? ஜல்பேசனா?
1: ஆமா.
0: ஏண்டா வரபோதே கத்துண்டு வர? வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லு.
1: தியாகராஜ ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன்பா இப்படி இருக்க? தியாகராஜனுக்கு என்ன? இப்போ
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியதுதானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடி எல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா.
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அத பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும், சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: நம்ம பர்வதம்மாவ ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா. நீ எப்படிதான் இருக்கியோ, ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
2: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்தின்னு இருக்கேன்?
0: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாம உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
2: நன்னா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்ம பத்தினி வேண்டாம்.

0: ராமா
1: ஸ்ரீராமா,
0: நீ யோஜனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
1: ஸ்ரீராமா,
0: நீ எடுத்துட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
1: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும் இல்லப்பா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட இஷ்டமும் இதுதான்ப்பா.
1: ஹே ராமச்சந்திர பிரபு.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்கப்படாது.
1: தீட்சர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறது இல்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறதை பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாது காணோம். நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார், ஒரு மூட்டைய கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள். ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் கூட இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன். நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம், நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளாத்துக்கு போகணும். ஜல்பேசே அவர் அங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆஹா, போயிட்டு வாங்க.

0: ಸ್ವಪ್ನಂ ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ ರಾಮಚಂದ್ರ ಪ್ರಭೋ ರಾಮ.
1: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
2: தீட்சிதன் மாமா, ஜல்பீஸ் என்ன வர்றாரு போல இருக்கே?
3: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ

0: ஜல்பேசா வாப்பா வா.
1: என்ன தீக்ஷதர் மாமாவா, நீங்க எப்போ இங்க வந்தீ?
0: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜன் சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்?
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம் வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்திருக்கார். வீட்டிலேயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றா. மகாராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சும் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார் கேக்குறது?

0: நீர் தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ. என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும். அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
1: வாங்கண்ணா.
0: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், நீ என்னதான் நினைச்சிருக்க? தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா? தியாகராஜா பாட்ட நிறுத்துறா, நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டையான்னு கதறியே, நான் சொல்றதுதான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுட்டே இருக்கேன், பாடிண்டே இருக்கேன், எத்தனை அலட்சியம் உனக்கு!
1: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
0: என்ன சொன்ன, என்ன சொன்ன? மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சி போன மனசனாலயா ராமனை பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனசு இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காகவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லு.
1: அண்ணா நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவர் பாட சொல்லுவார், அங்க எனக்கு பாட வராதுன்னா, பாடலைன்னா மகாராஜா வருத்தப்படுவார். அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாத. அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அபச்சாரம். நாரத பகவானோட அருளாளே, எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பாடுறதுக்குத்தான் என் மனசு சொல்றதுன்னா, இத துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன். அண்ணா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. ராமா ராமா.
0: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்? இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீ தான் என்ன சுகத்தை கண்ட? நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதனை வேலை அனுப்பிச்சுட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்டம் நடமாடின்னு இருந்த உன்னோட பருவதமாவும் போய் சேர்ந்துட்டா, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்ல. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை நிறுத்தினாதான் உண்டு.
1: அண்ணா
0: தம்புராம் கூட
1: ராமச்சந்திரா. ஹே ராமா ராமா.
0: தியாகராஜா இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையிறவன் நான் இல்ல. மயிலே மயிலேனா இறக போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் வரேன்.
1: ஸ்ரீ ராமா ராமா.
2: தியாகராஜா உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார் தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா நல்லதா தான் முடியும் தியாகராஜா.
1: ராமா ராமா ராமா.

ஜமுகே பல்கு மனசா நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவா சுகமா ஸ்ரீராமா.

0: 대학을 하자. 대학을 하자. எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்சவிருதிக்கு.
0: ஓ, பிக்ஷா எடுக்க போயிட்டானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்கண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூடையில் வச்சிட்டு இருக்க? அவச்சாரம் அவச்சாரம். பெரியண்ணா பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்களெல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா ராமா, குருநாதா. பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தடுக்காத நீ?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா
2: ராமா
1: ராமா,
2: என்னடா காரியம்
3: நோக்கு? ஏண்டா இப்படி பைத்தியம் பிடிச்சு கொடுத்து விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா? எடுறா கூடையில இருந்து?
0: கூடையோட எடுத்துண்டுதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
1: ராமா,
2: குருநாத கிட்ட போய் இப்பவே சொல்றேன்
3: நான். ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா? ராமா, சீதா தேவி, ஆஞ்சனேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா? பிரபோ, இப்படி ஒரு திருவிளையாடலா? கபலம்மா, அழாதம்மா, அழாத.
1: மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டோ ராமனே கதின்னு பாடின் இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? மாமா, என்னோட குமுறல் அந்த சீதாதேவிக்கு கூட கேட்காதா மாமா?
3: இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையினால சல்பேச சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதும்மா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.
2: அண்ணா,
4: யாரு? ராமராயனா? என்னப்பா ஆச்சு?
2: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்.
4: ராமா ராமா, என்ன ஆச்சு? ராமராயா, என்னப்பா ஆச்சு? விவரமா சொல்லுப்பா.
2: அதை எப்படி நான் சொல்றது? பெரிய அண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும் பெரிய பூக்கூடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்னா?
4: ராமா ராமா, ராமா குருநாதா,
2: ராமா.
4: அப்புறம் என்ன ஆச்சு? நிதானமா சொல்லுப்பா.
2: நானும் தீட்சிதர் மாமாவும் ஆன மட்டு தடுத்து பார்த்தோம், எங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டாருனா?
4: ஏன் தான் ராமன் ஐயாவால இப்படி சோதனை பண்றானோ? அண்ணா, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க.
3: ராமா, என்னை விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டேன், எங்க அப்பா போயிட்டேன். ராமா ராமா,
4: ஐயோ மயக்கமாயிட்டார.
5: என்ன தீட்சிதவாள்?

பாருங்க எல்லாரும் பாருங்க, பெரியவா சிறசிலிருந்து ஒரு நட்சத்திரம் போடுது. ஆஹா என்ன காட்சி, என்ன காட்சி!

0: இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் டி எஸ் வி சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக எம் பி சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னே ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோபி வீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக என் மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இனி தியாகராஜ கீர்த்தனைகள். முதலில் கானமூர்த்தி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

0: பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5:40. ஆகாஷ்வாணி.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம்.

0: வாழ்ந்தோம் உண்மையே.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு இளம் சாதனையாளரை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க ஒரு பக்கத்துல பள்ளி படிப்பையும் கவனிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல சமூகத்திற்காக தன்னால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. இந்த சின்ன வயசுலேயே பலருக்கு முன்னுதாரணமாக திகழும் திறமையாளர் ஸ்மிருதி, அவங்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: வணக்கம், என் பேர் ஸ்மிருதி, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் பாண்ட்ரூம் ஃபவுண்டேஷன் யூத்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னோட யூஎஸ்ல இருக்க தம்பியோட சேர்த்து ஆரம்பிச்சிருக்கேன்.
1: உங்க தொண்டு நிறுவனத்தோட பெயர் காரணம் என்ன?
2: பாண்ட்ரூம்னா மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், அப்படின்னா அர்த்தமுள்ள பந்தங்கள். இந்த அர்த்தமுள்ள பந்தங்கள் வந்து நாங்க ரத்த சம்பந்தம் மட்டும் இல்லாத சமுதாயத்துல இருக்க அனைத்து மக்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு குரல் தர்ற ஒரு சேஃப் ஜட்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸா பாண்ட்ரூம் இருக்குது. இந்த காலத்துல மேஜர் கம்பெனிஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா அடல்ட் ரன்னா இருக்கும். தட் இஸ் லைக் வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருக்க பீப்புளுக்கு தான் லீகலா அங்க வந்து பொசிஷன்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க. பட் ஆனா யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் லைக் வந்து இந்தியா வெளியில இருக்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ப்ரிவலண்ட். இந்த மாதிரி யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ்ல யாரெல்லாம் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் வச்சிருப்பாங்கன்னா டீனேஜர்ஸ், யூத். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்தியாவில் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அதனால நானும் என் தம்பியும் யூத்ல ஆர்கனைசேஷனாக பாண்ட்ரூமை வைக்கணும்னு ஓன்லி 13 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸில் இருக்க யூத் வந்து பாண்ட்ரூமில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சிருக்க மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
1: உங்கள் தொண்டு நிறுவனத்தோட நோக்கம் என்ன?
2: பாண்ட்ரூம்னாலே எங்களோட டேக்லைனாக நாங்கள் பாண்டுன்ற ஒரு வார்த்தையை சுருக்கி வச்சுருக்கோம். அது ஒரு ஆக்ரோனம், அதாவது பாண்டுன்ற ஒரு வேர்டில் இருக்க ஸ்பெல்லிங்கில் BOND இருக்குது. அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் பிரிட்ஜிங் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டினேஷன் வருது. அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அனுபவங்கள், அப்புறம் ஞானம், அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களையும் இந்த காலத்து தலைமுறையின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா பாண்ட்ரூம் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
1: உங்க தொண்டு நிறுவனம் தொடங்க காரணம் என்ன?
2: நாங்க 2022க்கு முன்னாடி பார்த்த எங்களோட அம்மாவும் 2022க்கு அப்புறம் நாங்க பார்த்த அம்மாவும் ரொம்ப வித்தியாசமா எனக்கும் என் தம்பி நிக்கலுக்கும் தெரிஞ்சாங்க. அதாவது 2022க்கு முன்னாடி நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்க அம்மா காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாருக்கும் சமைச்சு 10 மணி நேரம் ஃபுல்லா உழைச்சிட்டு ஈவினிங் ரொம்ப லேட்டா வந்து அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் படுப்பாங்க. இதே ரொட்டீனா வச்சிருந்தாங்க. ஸோ லைக் வந்து நாங்க பார்த்ததுலயே அவங்க தான் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2022 அப்போ அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பார்த்த மாற்றம்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அவங்க முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ரொட்டீன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன வேலை பார்க்கறதுன்னே தெரியாம இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா டிவி சீரியல்ஸும் அதுக்கப்புறம் சும்மா சமைக்கிறதும், இத ரெண்டத்தை தவிர அவங்க தூங்க மட்டும்தான் செஞ்சாங்க. பட் ஆனா இந்த மாதிரி அம்மா ரொம்ப ஃப்ரீயா அட்லீஸ்ட் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உழைப்புக்கு அப்புறம் இருக்காங்கன்னு நாங்க நினைச்சும் போது அப்ப அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க திருச்சியில இருக்காங்க, நாங்க சென்னையில இருக்கோம். இங்க இருந்து எங்களால அவங்கள்ட்ட டெய்லியும் பேச முடியாது, பிகாஸ் எங்களோட ஸ்கூல்ஸ் எங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அவங்க தனியா இருக்காங்க, அவங்களுக்கு பேசவும் ஆள் கிடையாது. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள்லாம் இல்லை, ஏன்னா அவங்களோட வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அவங்க ஃப்ரீயாக நோட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பேனிக்லேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க.

0: இப்போ நானும் என் தம்பியும் இது எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல மத்த பாட்டி தாத்தாங்களுக்கும் நடக்குதான்னு நாங்க வந்து பாக்கிறதுக்காக எங்க அம்மாவா மாதிரி ரிட்டையர் ஆனவங்களையும் மத்த ஜாப்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன வயதானவர்களையும் தென்னிந்தியாலையும் அமெரிக்கா ஸ்பெசிபிக்கா ஹியூஸ்டன் டெக்சஸ்லயும் நாங்க தேடி அவங்களுக்கு ஒரு சர்வே மாதிரி அமிச்சோம். அந்த சர்வேல நாங்க கலெக்ட் பண்ண டாட்டா வச்சு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எல்டர்ஸ்ல லோன்லியா பர்பஸ்லெஸ்ஸா இருக்கிற எல்டர்ஸ் தான் ரொம்ப நிறையா இருந்தாங்க, எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். இந்த மாதிரி எல்டர்ஸை நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்காக ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நானும் நிக்கலும் யோசிச்சோம். அதனால பிறந்தது தான் பாண்ட் ரூம் ஃபவுண்டேஷன்.
1: நீங்க எந்த வயதுல உங்களுடைய தொண்டு நிறுவனத்தை தொடங்குனீங்க?
0: 2022 இருந்தே நாங்க வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நாங்க ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா போன வருஷம் தான் இந்த தீர்வை ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் ரியல் லைஃப் ஆர்கனைசேஷனா உருவாக்கணும்னு நாங்க யோசிச்சோம். அப்பதான் நான் 16 வயசுலயும் என் தம்பி நிக்கில் 15 வயசுலயும் ஒரு யூத் லெட் ஆர்கனைசேஷன் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக ஃபோக்கஸ்டா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம்.
1: இந்த அவசர உலகத்துல தன்னுடைய வேலையை தானே பாத்துக்க கூடிய நேரம் கூட கிடைக்காத இந்த காலகட்டத்துல இந்த சின்ன வயசுலயே நீங்க படிச்சுக்கிட்டும் உங்களுடைய இந்த தொண்டு நிறுவனத்தையும் நடத்துறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதா, அது சுமையா இல்லையா?
0: இந்த க்வெஸ்சன் எல்லாருமே என்ன கேக்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் க்ரூஷியல் பீரியட், எக்ஸாம்ஸ் படிக்காம இவ்வளோ வேலையும் உன்னால பார்க்க முடியுமான்னு எல்லாரும் கேட்கறது தான். பட் ஆனா இதை பத்தி நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா இன்றைய விதை நாளைய விருட்சம், அதே மாதிரி இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அப்புறம் சமுதாயம் இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் இப்பிலிருந்தே கொண்டு போனா ஃபியூச்சர்ல சமுதாயத்துக்கு என்னால பெரிய மாற்றம் உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். இதுக்கு என்னோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் முக்கியமா எங்களோட வாலண்டியர்ஸ் யூஎஸ்லயும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டு தரப்பும் உறுதுணையா ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்றதுனால இது கண்டிப்பா சாத்தியம்னு நான் நினைக்கிறேன்.
1: இளைஞர்களால சமூக மாற்றத்தை உருவாக்க முடியுமா?
0: கண்டிப்பா முடியும். எங்களுக்கு தேவையானது வாலண்டியர்ஸ் மட்டும் கிடையாது, எங்களுக்கு சமுதாயத்தை அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போற கம்பாஷனேட் லீடர்ஸ், மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் தலைவர்கள் எங்களுக்கு தேவை. இவங்கெல்லாம் என்னோட டீம்ல இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல சமுதாயத்தை மாற்றக்கூடிய பவர் எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மூன்று தரப்பினர். ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், எஸ்பெஷலி ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுகிறேன். இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சர்வேலேருந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணதுலேருந்து தெரியுது இவங்கெல்லாம் ரொம்ப தனிமையில் இருக்காங்க, வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுன்ற நோக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் ஒரு தரப்பு. இன்னொன்று என்னென்னா டீனேஜர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசுலேருந்து 18 வயசில் இருக்க இளைஞர்கள், இவங்கெல்லாம் சொசைட்டல் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், அதுக்கப்புறம் படிப்புனால ஆகக்கூடிய ப்ரெஷர், இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. இவங்களுக்கும் பெரியவங்க மாதிரி தனிமை வருது, அதுக்கப்புறம் இதை வெளியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ரெண்டு தரப்பையும் இணைச்சு நாங்க ஒரு முக்கியமான மூணாவது தரப்புக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மூணாவது தரப்பு யாருன்னா இந்த சமுதாயத்துல இருந்து ஐசோலேட் ஆனவங்க, அதாவது டெய்லி லைஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மக்கள். உதாரணத்துக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க ஒரு இவெண்ட்ல போய் பார்த்தோம், அவங்க எல்லாம் இந்த வெளி உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட தெரியாம இருந்தாங்க. அவங்களுக்கு சிங்கிங் கிடையாது, டான்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்க எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர்லேருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுக்கு இருக்க ஒரே சந்தோஷம். பட் ஆனால் இந்த மாதிரி பீப்புளுக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் இவெண்ட்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு எங்களுக்கு இருக்க திறமைகளை வெளிப்படுத்தி அவங்களுக்கும் அந்த திறமைகளை சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஆர்ஃபன்ஸ், அதுக்கப்புறம் வயதான டெஸ்டிடியூட் விமன், அவங்கெல்லாம் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட முதியவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளோ மக்களையும் நாங்கள் இம்பாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஃபான ஆதரவு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சது தான் பாண்ட்ரூம்.
1: தன்னார்வ பணிகளில் மாணவர்கள் பங்கேற்கும் போது அவர்களுக்கு எந்தவித மாற்றம் ஏற்படுகிறது?
0: தன்னார்வ பணிகள், அதாவது வாலண்டியரிங்ன்றது மாணவர்களுக்கு

0: முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வாலண்டியரிங்கிறது நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக மட்டும் பண்ணுறது கிடையாது, அது ஒரு மனிதனை உருவாக்குற பயணம். இது மூலயமா டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், விட்டு கொடுத்து போகிற தன்மை, ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் போய் பார்க்குற தன்மை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிற தன்மை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கிது. அதனால எல்லாரும் வாலண்டியரிங் பண்ணுறதுக்காக வரணும். பாண்ட் ரூமில் சேர்ற 13-18 வயசு மாணவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு இவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் தருவோம். அதாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்ஸை எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இவெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து சோஷியல் மீடியா எடிட்டிங், மார்க்கெட்டிங் இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்களோட தனிப்பட்ட திறமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்டர்ன்ஷிப் பொசிஷன்ஸ், உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஸாக டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் தரோம். அதே மாதிரி இப்போ டான்ஸ் பாட்டு பாடுற பீப்புளுக்கு நாங்கள் இவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாலண்டியரிங் ஆப்ஷன் தரோம். அதுக்காக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும், அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான 10 இயருக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் அவங்களோட காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வேல்யூபிள் பொசிஷனாக இருக்கும்.
1: உங்களோட தொண்டு நிறுவன அமைப்பில் மூத்த குடிமக்கள் எந்த வகையில் பங்கேற்க முடியும், அவர்களுடைய அனுபவம் ஏன் நமக்கு முக்கியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயதானவர்களின் அனுபவத்தையும் பாடங்களையும் அறிவையும் பயன்படுத்தி இளைஞர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மிகவும் உதவியாக அமைகிறது. பாண்ட்ரூமோட வெப்சைட் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன நாங்கள் பண்ணுறோன்னா மென்டார் மென்டீன்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். உதாரணத்துக்கு சைக்காட்ரிஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட்ஸ், அப்புறம் லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இது மாதிரி பல துறைகளில் உள்ள வயதான ரிட்டையர்ட் மக்களை எடுத்துகிட்டு வந்து எங்களோட ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் மென்டர்ஸாக ஆன்போர்ட் பண்ணி நாங்கள் மென்டீஸாக 13-18 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்காக ப்ரொஃபைல் மேட்சிங் யூஸ் பண்ணி எங்களோட ஏஐ வந்து மென்டாருக்கும் மென்டிக்கும் மேட்ச் பண்ணி ரிக்வெஸ்ட் அனுப்புது. இந்த ரிக்வெஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் அந்த மென்டாருக்கும் மென்டிக்கும் ரெண்டு பேரையும் ஈச்சது அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ணும் வெப்சைட்டு. இந்த செஷன்ஸ் எல்லாம் மைனர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால ரொம்ப சேஃப் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஏஐ ஒவ்வொரு செஷன்லேயும் மானிட்டர் பண்ணும், எனி கைண்ட் ஆஃப் அப்யூஸ், வயலேஷன்ஸ் இதெல்லாம் ஃப்ளாக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டிடெக்ட் பண்ணுச்சுன்னா உடனே அந்த மீட்டிங்கை கட் பண்ணி விட்டுரும். இந்த மீட்டிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட சப்போர்ட் டீமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி சேஃப் மானிட்டர்ட் ஸ்பேஸாக மைனர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறோம்.
1: இப்போ இருக்க தலைமுறையினருக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: என்னோட 8th ஸ்டாண்டர்டில் என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் COVID-19 கொரோனா பீரியட்லேருந்து வெளியில் வந்திருந்தாங்க. இந்த பீரியடில் அவங்க அவுட் சைட் கான்டாக்டே இல்லாமல் ஐசோலேட்டடாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாளாக யாரோடையும் கான்டாக்டே இல்லாமல் திடீர்னு ஸ்கூல் ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் ஆங்ஸைட்டியில் சஃபர் பண்ணுறதை அப்படியே பார்த்தேன். அவங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இஷ்யூஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துச்சு. அப்போது இதற்கான காரணத்தை எங்கள் அம்மா கிட்ட போய் நான் கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பம் தனி குடித்தனம், இதை பற்றி புரிய வச்சாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ன்ற கான்செப்டே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் இருந்த என்ன அட்வான்டேஜ்னா, அந்த காலத்தில் இருந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணால், ஏதாவது ஹோம்ஒர்க் முடிக்காட்டி டீச்சர்ஸ்ட்ட அடி வாங்கி திட்டு வாங்கினா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அவங்களுக்கே தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள்ட்ட பேசுகிற இடம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் இருந்ததுனால தாத்தா பாட்டி, அத்தை, சித்தி, மாமா அது மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பிரச்சனைகளை அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறப்போ அவங்களாம் அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதுக்கு தீர்வு சொல்ல முடியாட்டியும் அவங்களால ஒரு கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ண முடிஞ்சு, அவங்களுக்கு ஒரு

0: சேஃப் ஸ்பேஸாக இருக்க முடிஞ்சு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட அவங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஆதரவு பெற்றாங்க. ஆனால் இப்போ இருக்க சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் ஃபுல்லாக நியூக்ளியர் ஃபேமிலிஸாக மாறிட்டு வருது. தாத்தா பாட்டிகள்லாம் ஊரில் விட்டுட்டு இந்த அம்மா அப்பாலாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறது காரணமால இவங்கெல்லாம் வேற ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. இவங்கெல்லாம் வேற ஊருக்கு போகிறதுனால அவங்களோட குழந்தைகளும் அவங்க தாத்தா பாட்டியை விட்டு பிரியறாங்க. இந்த காரணத்தினால இவ்வளோ பெரிய இன்டர் ஜென்ரேஷனல் கேப் ஃபாலோ ஆகுது. இந்த இன்டர் ஜென்ரேஷனல் கேப்னால தான் இந்த காலத்தில் இருக்க மோஸ்ட் கிட்ஸுக்கும் எல்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்போல்லாம் மோஸ்ட்லி அப்பா அம்மா வேலைக்கு போகிறதுனால ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா அம்மாட்ட ஸ்கூலில் நடந்ததை பற்றி ஃப்ரீயாக பேச முடியறது கிடையாது. இது மோஸ்ட் ஆஃப் த குடும்பங்களில் நடக்குது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட டயர்டான ஃபேஸஸை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணாமல் அப்படியே உள்ளேயே வச்சு சஃபர் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸாக அண்டர்கோ பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட சொன்னாலும் ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்காது, ப்ராப்பரான தீர்வு கிடைக்காது. இதை யோசிச்சு தான் இந்த இன்டர் ஜென்ரேஷனல் கேப்புக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவானது தான் பாண்ட்ரூம் ஃபவுண்டேஷன்.
1: ஸ்மிருதி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க, உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்.
0: எனக்காக சிங்கப்பெண்ணை பாடல் போடுங்க. நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸோ அதுக்காக விமனை எம்பவர் பண்ணுறதுனால அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: ஸ்மிதி, நீங்க எங்கெங்கெல்லாம் சேவை செஞ்சிருக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண இடம் வந்து அடையாறுல இருக்க கேன்சர் இன்ஸ்டிடியூட். அங்க நாங்க வாலண்டியர்ஸை சேர்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் கூட்டிட்டு நான் வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட் பீடியாட்ரிக் வார்ட்ட போய் அந்த குழந்தைங்களுக்காக நாங்க இவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல அங்க இருக்க சீஃப் டாக்டர்கிட்ட போய் நாங்க பேசினோம். அப்ப பேசினதுல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருக்க குழந்தைங்களுக்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் நாள்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ் பண்ணோம். எங்களோட தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி நாங்க ஈச் ஆஃப் அஸ் டிராமா, டான்ஸ், சிங்கிங் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்தி அதை ஒரு ஹோல் இவெண்ட் மாதிரி ஆக்குறோம். இந்த இவெண்ட்ல நாங்க மட்டும் பண்றதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி கேம்ஸ், அதுக்கப்புறம் பீச்ல இருக்கிற கேம்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பண்ணிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டே இவெண்ட் முடியறப்பதான் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணோம். அதுல நாங்க அன்னைக்கு ஈவினிங் இவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி பிளே பண்றிருந்த ஒரு டாய் யூகலிலி, ஒரு கிட்டார் மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து எல்லா குழந்தைங்களும் அவளை சுத்தி வந்து நின்று எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல எங்கள்கிட்ட ஒரே ஒரு டாய் கிட்டார் தான் இருந்துச்சு. 50 பேருக்கு மேல குழந்தைங்க இருந்தாங்க. அந்த குழந்தைங்கள்கிட்ட எப்படி ஒரே ஒரு கிட்டாரை ஷேர் பண்றதுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு நாங்க யோசிச்சோம். அப்பதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம். எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் இவெண்ட் அதுதான். எங்களோட ஓன் சேவிங்ஸ்லேயே நாங்க காசு எடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்கிட்டேந்து நாங்க ஃபண்ட்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 100 கிட்டார்ஸ்க்கு மேல வாங்கி நெக்ஸ்ட் இவெண்ட்ல போய் நாங்க அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். அந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க மட்டும் இல்லாம அங்க அட்மிட் பண்ணி அங்க பெட் ரெஸ்ட்ல இருந்து அங்கேருந்து எந்திரிக்கவே முடியாத குழந்தைங்களுக்கும் நாங்க போய் அந்த கிட்டார்ஸை சப்ளை பண்ணோம். அந்த இவெண்ட்லேயே அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு மெஜிஷியனையும் கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த மெஜிஷியன் நாங்கள் ஒரு என்ஜிஓன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி, அதுவும் ஸ்டூடெண்ட்ல என்ஜிஓன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்காக

0: மினிமல் ரேட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒத்துருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஃபார் மென்டலி டிசேபிள்ட் பீப்புள், அதாவது மனநல காப்பகம். அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக குழந்தைங்க இல்லை, அங்கே ஃபுல்லாக அடல்ட்ஸ் இருந்தாங்க. அந்த அடல்ட்ஸுக்கும் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃபன்னாக ஆடி அப்புறம் பெயிண்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி என்கேஜ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு இவெண்ட்லேயும் நாங்கள் வேறு வேறு விதமான டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணணுன்னு நாங்கள் நினச்சோம். அடுத்த இவெண்ட்டில் நாங்கள் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் போனோம். இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஃபுல்லாக அவங்கவுங்க ஃபேமிலிஸ்லேருந்து கைவிடப்பட்ட முதியவர்களை அங்கே வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே போய் நாங்கள் பண்ணப்போ அவங்களுக்கும் வந்து ஆர்ட் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் பண்ணோம். ஆனால் எங்களை விட ஆடி பாடினவங்கெல்லாம் அவங்க தான். எங்களை விட மோர் எனர்ஜி என்தூசியாசம் அதெல்லாம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து எங்களையும் என்கேஜ் பண்ணி பண்ணதே அவங்க தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக நாங்கள் ரீசெண்டாக பண்ண இவெண்ட் வந்து ஒரு பீச் கிளீனப். அறுவடை வீடு பீச்சுக்கு போய் நாங்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கும் மேலே டீனேஜர்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க கிட்ஸை கூப்பிட்டு போய் அங்கே நாங்கள் வந்து பீச் கிளீனப் பண்ணோம். எல்லாருக்கும் கிளவ்ஸ், அதுக்கப்புறம் ஏப்ரன்ஸ், அதுக்கப்புறம் ட்ராஷ் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 100 150 கிலோவுக்கு நாங்கள் வேஸ்ட் கலெக்ட் பண்ணோம் அந்த பீச்லேருந்து.
1: உங்களுடைய தொண்டு நிறுவனம் எங்கெங்கெல்லாம் செயல்படுது?
0: இப்போதைக்கு இந்தியா தமிழ்நாடுலையும் யூஎஸ்ல இருக்க டெக்சஸ்ன்ற ஒரு ஸ்டேட்லையும் நாங்கள் இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் லைக் இது நாங்கள் வந்து ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் வாலண்டியரிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க எங்களோட மெயில் ஐடி ஆர் எங்கள்கிட்ட அவுட்ரீச் பண்ணால் வெப்சைட் மூலயமா நாங்கள் அவங்களுக்குன்ற ஒரு வாலண்டியரிங் ஆர் இன்டர்ன்ஷிப் ஜாப் கண்டிப்பாக தருவோம்.
1: உங்களுடைய தொண்டு நிறுவனம் செயல்படுறதுக்கான செலவுகள்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
0: ஒரு இவெண்ட் போகணுன்னா எங்களுக்கு நிறையா செலவுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன்ல அந்த கிட்டார்ஸ் கேட்டாங்கன்னு, அந்த மாதிரி திடீர் செலவுகளை நாங்கள் சமாளிக்கிறதுக்காக நாங்கள் சில செயல்பாடுகளை எடுத்தாகணும். அது மட்டும் இல்லை, இந்த டிஃப்ரெண்ட் இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன்ல, அது மாதிரி லைக் வந்து இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆர்ஃபனேஜஸ்க்கெலாம் போகிறப்போ நாங்கள் மீல் ஸ்பான்சர்ஷிப்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த இவெண்ட்ஸுக்கான கேம்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த விமென்லாம் இருந்தாங்கல்ல ஓல்ட் ஏஜ் ஹோமில் அவங்களுக்கான ஹைஜீன் சப்ளைஸ் எல்லாம் சப்ளை பண்ணோம். அது மாதிரி வேரியஸ் செலவுகள் இருந்துச்சு. இந்த செலவெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் எங்களோட ஓன் சேவிங்ஸ்லேருந்தும் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு நாங்கள் 100 புக்ஸ் டொனேட் பண்ணோம், ஒரு மினி லைப்ரரி அவங்களுக்காக செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரியெல்லாம் செலவுகள் இருக்குது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால இது மாதிரி எங்களால் கண்டினியூவஸாக செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியலை. அதனால எங்களை மாதிரி சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸும் தனி நபர்களும் எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஐசோலேட்டட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியை நாங்கள் இம்பாக்ட் பண்ணி அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: மாணவர்கள்லாம் உங்கள் கூட சேர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை அணுகணும்?
0: எங்களோட என்ஜிஓல தொடர்பு கொண்டு கொலாபரேஷன் இல்லாட்டி எங்களோட என்ஜிஓல நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் எங்களோட வெப்சைட்ஸையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். அது மூலயமா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம்.
1: இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் உங்கள் வயது இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இன்றைய இயக்கம் நாளைய வரலாறு, அதனால எங்களோட இணைஞ்சு சமுதாயத்துக்கு உதவலாம் வாங்க.
1: இந்த சின்ன வயதிலேயே சமூக மாற்றத்திற்காக இவங்க செஞ்சுட்டு வர சேவைகள் நிஜமாகவே பாராட்டத்தக்கதுங்க. ஸ்மிருதி, உங்களோட அடுத்தடுத்த இலக்குகள் எல்லாம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி.
3: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம்.

0: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நேரம் மலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியும் நேரமும். இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள்.

திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுர தென்றல் மனதி வருடும் இனிய பாடல்கள் கேட்கலாம், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். இன்றைய மாவட்ட செய்திகளில் தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், எழுதியவர் ராஜ்குமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்களின் பகுதி ஒன்று கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுர தென்றல்,

0: மற்றும் ஆராய்ச்சி நிலையம், விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்களின் பகுதி ஒன்று கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல். இரவு 9:30 நாடாளுமன்றத்துக்கு முந்தைய நிகழ்வுகள் கேட்கலாம். 9:30 தொடர்ந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே கேட்கலாம். இரவு 10 மணிக்கு அகில பாரதிய இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை பந்தியாலை 1809 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளின் நிறைவு. நேரம் மாலை 6:02.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 400.
5: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
6: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
5: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க வளம்.

நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.

ஆண்டு வெளிவந்த கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் ஃபாசிலுடைய இயக்கத்தில் இளையராஜாவுடைய இசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது, ஹரிஹரனுடைய குரலில்.

கண்ணுக்குள் நிறைவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருக்கோம். இளையராஜாவுடைய இசையில் நிறைவான பாடலாக வருகிறது கே ஜே எஸ் தாஸின் குரலில்.

இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் காற்றலைகளில்.

பாடல்கள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து

0: எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீ கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலேயே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்கே இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து படைச்சிருக்கோம். நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியாக உருவாக்கி ஆதிராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது ரொம்ப கூடுதலாக வந்து செய்யணும் சொல்லி அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
0: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம்.

0: அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் இரண்டு குட்டி உட்பட ஏழு காட்டை யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சி திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேது பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபில் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்ககெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேரம் மாலை 6:40 மதுரத்தென்றல் கேட்கலாம். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் சுஜாதாவின் குரலில்

இதுவரை கேட்டீர்கள் மதுர தென்றல். நேரம் மாலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள், சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள், விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9445477016. இந்த எண்ணில், வாட்ஸ்அப் எண்ணில் மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக தெரிவிக்கலாம். மீண்டும் ஒருமுறை வாட்ஸ்அப் எண் 9445477016. இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். இதோ பாடல் வருகிறது.

நேரம் 7:01. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் தொடங்கவிருக்கிறோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கோ திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜில்லா

0: ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற உள்ளது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி, உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்க உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடப்பாண்டிற்கான 1 முதல் 5 வரையிலான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 24 வரை வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும், தேனி அள்ளிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட உள்ள இப்பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் விதிமுறைகளின்படி சேர்க்கை நடைபெறுவதால் தேவையான ஆவணங்களுடன் பெற்றோர் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்ட நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 23 தவணை தொகை வரவு வைக்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார்.
2: நான் சின்னம்னூர் பகுதியில விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப காலமா. இதுல வந்து

0: மத்திய அரசோட பிஎம் கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு 6000 ரூபாய் போடுறாங்க. அந்த 6000 ரூபாய் வந்து இப்பொழுது 23வது தவணையாக என்னோட வங்கி கணக்குல நேரடியா வந்துருச்சு. இந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் மற்ற சிறு செலவுகளுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி.
1: மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறையில் ஸ்டார் கல்லூரி திட்டத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிசிப்பட்டி பேரூராட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் சுமார் 900 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் குழு தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2026-27 குறுவை பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை, மரவள்ளி, வெங்காயம், கத்திரி மற்றும் தக்காளி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், கத்திரி, தக்காளி பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளும் வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளும் பதிவு செய்து பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான நீட்ஸ் திட்டத்தின் கீழ் ₹10 லட்சம் முதல் ₹5 கோடி வரை வங்கி கடனுடன் அதிகபட்சமாக ₹75 லட்சம் மானியம் பெற தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தும் அல்லது மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் மாதம் ₹15,000 தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். உயிர்காக்கும் துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் ஜீவன் ரக்ஷா பதக் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.
2: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால

0: கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில்

0: ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 உயிரிழந்தனர், 4 காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்துவேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. 3 இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்னைக்கு பண்ணை செய்தியில கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
3: இப்ப நம்ம தகரம் போட்டாலும் சரி, எது போட்டாலும் அதுக்கான விலைவாசி வந்து ரொம்ப இருக்குறப்போ
4: கண்டிப்பாங்க,
3: அதுல எப்படி நம்ம லாபம் எடுக்கிறது?
4: இப்ப வந்து நாம மொட்டை மாடியில கோழி வளர்ப்பது எப்படி, அதுல அதிக லாபம் எடுப்பது எப்படி? இப்ப மொட்டை மாடியில நம்ம கோழி வளர்க்கும் போதுங்க ஃப்ளோரிங் போட வேண்டியது இல்லை, அந்த காசு மிச்சமாகுதுங்க. சுத்தி வர 2 கேப் உள்ள டயா உள்ள கோழி வலையா அடைச்சிடுறீங்க. ஏன்னு கேட்டா நம்மளுடைய எதிரிகள் பூனை, எலி, நாய், இதெல்லாம் நம்ம எதிரிகள். இவங்களை தடுக்கிறதுக்காக நம்ம கோழி வலையை அடைச்சிடறோம். இந்த கோழி வலை 4 இருந்தால் போதுங்க. சுவர், சுற்றுச்சுவர் வந்து 2 உயரம் இருந்தால் போதும். நம்ம ரூஃபிங் வந்து கீத்துலையும் போடலாம், தகரத்துலையும் போடலாம். தகரத்தில் போடும்போது கொஞ்சம் உயரம் அதிகமாக கொடுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் வந்து வெயில் உள்ளே இறங்கும். இதுலேயும் இன்னொரு தொழில்நுட்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பெஸ்டா சீட்டு போடும்போது சூரிய வெப்பத்தை வாங்கி உள்ள விடும். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நாகத்தகுடு, ஜிங் சீட்டுன்னு சொல்லக்கூடிய நாகத்தகுடை பயன்படுத்தியிருக்கேன்.

0: எங்க 10,000 கோடி வச்சிருக்கேன். இந்த நாகத்தட்டினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ வெப்பத்துல இருந்து அது சம்மர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, வெயில் காலத்துல
1: அதை காப்பாத்துறதுக்காக
0: கொஞ்சம் உயரம் கொடுத்து தகரத்தை பயன்படுத்தலாங்க. இதே தகரத்தை மொட்டை மாடியில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின கோழியை லாபகரமாக கண்டிப்பாக செய்ய முடியும். இதில் தரம் உயர்த்தப்பட்ட கிராமப்பிரியாங்கிற நாட்டுக்கோழி இனம் வந்து 240 முட்டை வரைக்கும் இடும். இது நம்ம ஊர் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு கோழி இனம். அதனால இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கோழி பண்ணையில் நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலேருந்து வர்றதுனால கொட்டம் அமைத்தல், கொட்டத்தை இப்போ அமைச்சிட்டோம், அடுத்து என்ன செய்யணும்?
1: இப்போ கோழி வாங்கி விடணும்.
0: ஆமாங்க.
1: இப்போ குஞ்சுகளாக வாங்கி, ஒரு நாள் குஞ்சா, 10 நாள் குஞ்சா, 1 வார குஞ்சா, அது எப்படி வாங்கணும், எந்த முறையில் யாருக்கிட்ட வாங்கணும்?
0: இது சிறப்பான கேள்விங்க. முக்கியமாக வந்து இனத்தேர்வு. இந்த இனத்தேர்வும் வந்து கோழி பண்ணையில் முக்கியமாக இருக்கு. இதை வந்து பண்ணையில் அடைச்சி வளர்க்குறதுனால ஒட்டு நாடுன்னு சொல்கிறாங்க, மூக்கு வெட்டின கோழின்னு சொல்கிறாங்க, இது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்களை கால்நடை துறையில் இருந்தே ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்க்குறது லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிலர் வந்து 8 வாரத்து குஞ்சுகளையெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து விற்பாங்க. அந்த கோழி குஞ்சுகளுக்கு சரியான முறையில் ஊசி போட்டிருக்காங்களா தடுப்பூசி, அது நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்தே பதில் வருது பாருங்கள். ஒரு நாள் குஞ்சத்தான் வாங்கி வளர்க்கணும். ஒரு நாள் கோழி குஞ்சை வாங்கி வளர்க்கும்போது 5வது நாள் RDVF1 அப்படின்னு ஒரு ஊசி போடணும். இதுதான் நம்ம கிராமப்புறங்களில் ஊசி போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே வெள்ளைக்கழிச்சல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக நாம் போடுற ஊசிங்க. அடுத்து 18வது நாள் லசோட்டா அப்படின்னு ஒரு ஊசி போடுறோம். இதுவும் வெள்ளைக்கழிச்சலை கட்டுப்படுத்துறதுக்காக நாம் போடுறது. அடுத்து வந்து ஐபி இன்ஸ்பெக்சியஸ் பர்சா டிசீஸ் ஐபிடின்னு சொல்லுவாங்க, இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஊசி போடுறோங்க. 18வது வாரத்தில் RDVK அதுவும் இந்த வெள்ளைக்கழிச்சலை கட்டுப்படுத்துறதுக்காகத்தாங்க. அடுத்து வந்து இதே கோழி இனத்தில் வந்து இரத்த கழிச்சல் நோயின்னு வரும். இப்போ சொன்னதெல்லாம் வெள்ளைக்கழிச்சலை கட்டுப்படுத்துறதுக்காக. அடுத்து இரத்த கழிச்சல். இப்போ குழந்தைகளுக்கு வயிற்றுக்கடுப்பு பிடிச்சா எப்படி ரத்தமாக வருதோ அதே மாதிரி இந்த கோழிக்கும் இரத்த கழிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதை கட்டுப்படுத்தணும்னா லிட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ஆள்கூல் முறையில் கோழி வளர்க்கும்போது அந்த ஆள்கூலை வந்து நல்ல ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வச்சுருக்கணும். அப்படி வச்சோம்னா இந்த இரத்த கழிச்சல் நோய் வராது.
2: கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
3: நேரம் 7:30. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லில் தரமான விதை நேர்த்தி தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் தருகின்றார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள்.
1: தரமான விதைகளே தரணியை ஆளும். தரமான விதைகளை

பயன்படுத்தினால் நாம் ஒவ்வொரு விவசாயிகளும் கூடுதலாக 10-15% வரை மகசூல் அதிகமாக எடுக்கலாம். எனவே சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொடுக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். தரமான விதைகள் என்பது நல்ல முளைப்புத்திறன், அதிக வீரியம், அளவான ஈரப்பதம், இன தூய்மை, புறத் தூய்மையோடு பூச்சி மற்றும் நோய் தாக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் விதை உற்பத்தியாளர்களாக மாறும்போதுதான் அதிக லாபத்தை ஈட்ட முடியும். இந்தியாவில் சுமார் 60% அதிகமான மக்கள் நெல் ஒரு முக்கிய உணவாக எடுத்துக்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் மட்டும் 51.27 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சராசரியாக வருஷத்திற்கு 150 மில்லியன் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2.16 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பில் சராசரியாக ஒவ்வொரு வருடமும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 7.09 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு நெல் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக நெல் விதை உற்பத்தியாளர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் நமக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லில் இருக்கக்கூடிய விதை உற்பத்தி நிலைகள். விதை உற்பத்தி நிலைகள் தெரியாமல் நாம் விதை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே விவசாயிகள் விதை உற்பத்தியாளர்களாக மாறும்பொழுது கட்டாயமாக விதை உற்பத்தியினுடைய நிலைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், சான்று பெற்ற அட்டைகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு அட்டை கட்டி இருக்கும், நம்ம நெல் வாங்கிட்டு வர மூட்டையில் 2 அட்டை பொருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா விதை உற்பத்தியாளர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா நமக்கு எல்லா நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம விதை உற்பத்தியாளர்களாக மாற முடியும். முதலாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சி செய்த முடிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதை, ஒரு ரகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அது வந்து கருவிதை இல்லைன்னா மூல விதைன்னு சொல்லுவோம். அந்த கருவிதையை விவசாய பெருமக்களாகிய நாம் அதை உற்பத்தி செய்ய முடியாது. அதை யார் உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரகத்தை யார் வெளியிட்டாங்களோ அந்த ஆராய்ச்சி நிலையம், அந்த பல்கலைக்கழகங்கள், அவங்க தான் வந்து அந்த கருவிதையை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அந்த கருவிதையை அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த கருவிதையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனத்தூய்மை 100% இருக்கணும். அந்த கருவிதையை நிலத்தில் விதைச்சி அதிலிருந்து அறுவடை செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதை தான் வல்லுநர் விதைன்னு சொல்லுவோம். நம்ம மஞ்சள் கலர் அட்டை, நம்ம விதை உற்பத்தியாளர்களை ஏற்கனவே விதை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த மஞ்சள் கலர் அட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வல்லுநர் விதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கருவிதையிலிருந்து பெறப்பட்ட விதை தான் வல்லுநர் விதை. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இனத்தூய்மை 100% இருக்கணும். இந்த வல்லுநர் விதையும் நம்ம விவசாயிகள் அதை உற்பத்தி செய்ய முடியாது. அதற்கான ஆராய்ச்சி நிலையங்கள் தான் அந்த விதைகளுக்கு, வல்லுநர் விதைகளை உற்பத்தி செய்யும். அந்த வல்லுநர்கள் யார் அந்த ரகத்தை வெளியிட்டாங்களோ, இல்லைனா அந்த ரகத்தை வெளியிட்ட பயிர் பெருக்க வல்லுநர்கள் தான் அந்த ஆராய்ச்சி நிலையங்களில் இருக்கக்கூடிய பயிர் பெருக்க வல்லுநர்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்து வல்லுநர் விதை. அந்த வல்லுநர் விதையை வாங்கிட்டு வந்து நிலத்தில் விதைச்சி அதிலிருந்து நமக்கு அறுவடை செய்து கிடைக்கக்கூடிய நிலை தான் ஆதார விதைன்னு சொல்லுவோம். இந்த ஆதார விதையை விவசாயிகளாகிய நாம் இதை நம்ம என்ன பண்ணலாம், உற்பத்தி செய்யலாம். இந்த ஆதார விதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனத்தூய்மை 99% கட்டாயம் இருக்கணும். 1% விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 99% இனத்தூய்மையோடு இருக்கணும். இந்த வெள்ளை கலர் அட்டையை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நாம் வாங்கிட்டு வர வேண்டிய, வாங்கிட்டு வந்து விதைக்க வேண்டிய அந்த மூல விதை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வல்லுநர் விதை. இப்போ ஒருவேளை நம்ம சான்று விதை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டமிட்டிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்கிட்டு வந்து விதைக்க வேண்டிய விதை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதார விதை. ஆதார விதையை வாங்கிட்டு வந்து அதை நிலத்தில் விதைச்சி அந்த விதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூலுக்காக கிடைக்கக்கூடிய விதை தான் என்னது, சான்று விதை. இந்த சான்று விதைக்கு இனத்தூய்மை எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 98% இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நமக்கு சான்றட்டை நமக்கு வழங்குவாங்க. பொதுவாக விதை உற்பத்தி செய்யும் பொழுது நாம் 2 நிலைகளை மட்டும்தான் சான்றளிப்பு துறையோடு இணைந்து நாம் விதை உற்பத்தி செய்து சான்றட்டைகள் பெற முடியும். அது என்னென்ன நிலைகள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதார விதை, சான்று விதை. அப்போ விவசாயிகளாக நாம் இந்த 2 நிலைகளை தான் உற்பத்தி செய்ய முடியும். ஒன்று ஆதார விதை, இன்னொன்று சான்று விதை. இந்த 2 நிலை விதைகளை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னாக்கா அதற்கு சரியான தேவையான அந்த ஆதார விதைகளை நாம் பெறணும். அதுக்கான மூல விதைகளை நாம் பெறணும். அது வாங்கிட்டு வந்து அதை கரெக்டாக நம்ம விதைச்சா மட்டும்தான் நமக்குடைய சான்றளிப்பு துறையில் நம்ம பதிவு செய்து நம்ம விதைகளாக உற்பத்தி செய்ய முடியும். அப்போ ஆதார விதை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா வல்லுநர் விதையை வாங்கிட்டு வந்து பல்கலைக்கழகங்களில் இருந்தோ இல்லைனா ஆராய்ச்சி நிலையங்களில் இருந்தோ வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இருந்தோ வாங்கிட்டு வந்து அந்த விதையை நம்ம என்ன பண்ணணும், விதைச்சி அதிலிருந்து ஆதார விதையை உற்பத்தி செய்யலாம். சான்று விதையை உற்பத்தி செய்யணும் அப்படின்னாக்கா ஆதார விதையை வாங்கிட்டு வந்து விதைச்சி
அதை உற்பத்தி செய்து அதிலிருந்து நமக்கு சான்று விதைகளாக உற்பத்தி செய்யலாம். அப்போ நம்ம விவசாயிகளை

நாம் எல்லாருமே இந்த நிலைகளை மட்டும் நம்ம சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நெல் சாகுபடியில் விதை உற்பத்தியாளர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா எந்த விதைகள் நமக்கு வந்து அதிக மகசூலை தரக்கூடிய விதைகள், பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரகங்கள், உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த ரகங்களில் விதை உற்பத்தி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு லாபம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் ஒரு 10 ரகங்களை மட்டும் இப்போ கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளிடமே பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நல்ல மகசூல் தரக்கூடிய இந்த 10 ரகங்களை மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 58 அப்படிங்கிற ரகமும் 59 அப்படிங்கிற ரகமும் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 58 வந்து ஒரு சன்ன ரகம், ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா 120-125 நாள் 58 நமக்கு சாகுபடிக்கு வரக்கூடிய ஒரு ரகம். 59 பார்த்திங்க அப்படின்னாக்கா 130-135 நாள் நமக்கு அறுவடைக்கு வரக்கூடிய ரகம். இந்த ரெண்டு ரகங்களும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்டக்கூடிய இந்த ரெண்டு ரகங்களை நாம் சாகுபடி செய்யலாம். இப்படி சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற பருவம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு ரகங்களும் சம்பா, பின் சம்பா, தாளடிக்கு நல்ல ஒரு உகந்த ரகங்களாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ரகங்களில் நம்ம விதை உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆடுதுறையிலிருந்து நமக்கு வந்து ஒரு 3 ரகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 1 ADT 57, ஆடுதுறை 57 அப்படிங்கிற ஒரு ரகம். அதுக்கடுத்தது ஆடுதுறை 59, ADT 59 அப்படிங்கிற ரகம். அதுக்கடுத்து ADT 60 அப்படிங்கிற ரகம். இந்த 3 ரகங்களும் விதை உற்பத்தியாளர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நிச்சயம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ADT 57 அப்படிங்கிற ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மத்திய சன்ன ரகம். இது வந்து கார், குறுவை, சொர்ணவாரி, நவரை, கோடை இது மாதிரி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய எல்லா பருவத்திலையுமே நம்ம என்ன பண்ணலாம், சாகுபடி செய்யலாம். சாகுபடிக்கு ஒரு ஏற்ற ரகமாக இருக்கிறதுனால 57 ஒரு சிறப்பான ஒரு ரகம். இந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா குருத்துப்பூச்சி இளநோய்க்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இருக்கிறது. அப்போ விதை உற்பத்தி செய்யக்கூடிய நெல் விவசாயிகள் கட்டாயமாக இந்த ADT ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரகத்தை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதே நேரம் பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் இல்லாமல் இந்த ரகம் நமக்கு இருக்கும். இந்த ரகத்தை வந்து நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை அறிவியல் துறையில் ADT 57 ஒவ்வொரு வருஷமும் இந்த ரகத்தை வந்து விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வராங்க. தேவையான விவசாயிகள் விதை அறிவியல் துறையை நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ADT 59 அப்படிங்கிற ரகம். இந்த ரகமும் எல்லா பருவத்துக்கும் ஒரு ஏற்ற ரகம். அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, தஞ்சாவூர் அந்த மாதிரி பகுதிகளில் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ரகம் வந்து நல்ல பிரபலமாக இருக்க விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகம். அப்போ விவசாயிகள் எந்த ரகங்களை நம்ம விரும்பி சாகுபடி செய்கிறாங்களோ அந்த ரகங்களில் நம்ம விதை உற்பத்தி செஞ்சால் தான் நமக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் வந்து சீக்கிரமாக நம்ம விற்று அதிலிருந்து நமக்கு லாபம் பெறலாம். இந்த ADT 59 பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மோட்டாவாக இருக்கக்கூடிய ஒரு ரகம். இட்லிக்கு நல்ல ஒரு ஏற்ற ரகமாக இருக்கிறதுனால விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகம். இதிலே நம்ம விதை உற்பத்தி செஞ்சோம்னா அதிகமான நமக்கு லாபம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ADT 60. இந்த ரகமும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 130-135 நாள் நமக்கு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு ரகம். தாளடிக்கு ஏற்ற ஒரு ரகம். இது வந்து ஒரு சன்னமான இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம். தாளடி செய்யக்கூடிய விவசாயிகள், தாளடியில் நெல் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏற்ற ரகமாக இது ADT 60 இருக்கிறது. இந்த ரகத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்து விதை உற்பத்தி செய்யலாம்.

அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மானாவாரியில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்காக ஒரு உகந்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேஎம் 15 திருவர்குப்பம், நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவர்குப்பத்தில் ஒரு நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அங்கேருந்து வெளியிடப்பட்டக்கூடிய ஒரு ரகம் தான் வந்து டிகேஎம் 15. இந்த டிகேஎம் 15 திருவூர் 15 வந்து 115 120 நாளில் நமக்கு வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. மானாவாரிக்கும் அதுக்கடுத்தது வந்து பகுதி பாசனம், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வச்சு மானாவாரியில் மழை வரும்போது நம்ம சாகுபடி செய்வோம், இல்லைனாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி இருந்தனா ஒரு 2-3 தண்ணி பாய்ச்சுவோம் அப்படிங்கக்கூடிய பகுதி, அந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கிறதுனால சம்பா பருவத்தில் இதை சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு ரகமாக இந்த டிகேஎம் 15 இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் நிலம் வந்து கலர் நிலமாக இருக்குது, இதில் எதை போட்டாலுமே நெல் நமக்கு மகசூலே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விவசாயிகள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த விவசாயிகளுக்காக நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரியிலிருந்து திருச்சி 5 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து லேட்டஸ்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 105 112 நாளில் வந்து நமக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். இது கலர் நிலத்தில் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனால திருச்சி 5 அப்படிங்கிற ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து விதை உற்பத்தி செய்யும் பொழுது இந்த கலர் நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு தரமான விதையை கொடுக்கறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். இந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 105 112 நாளில் நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனால கட்டாயமாக விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், நெல் விவசாயிகள் இந்த ரகத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து விதை உற்பத்தி செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, விதை உற்பத்திக்கும் நம்ம காலங்காலமாக செஞ்சிட்ருக்கிற சாகுபடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலத்தை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரொம்ப விதை உற்பத்தியாக செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த நிலத்தை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ஒரு கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நெல்லில் இப்போ ஒரு வயலில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரகத்தை சாகுபடி பண்ணியிருக்கோம், ADT 57 சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த பருவத்தில் விதை உற்பத்தியாக இருக்கும் பொழுது அந்த நிலத்தில் நம்ம ADT 59 சாகுபடி செய்யக்கூடாது, நெல்லில் வேறு ரகத்தை நம்ம சாகுபடி செய்யக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிரிலிருந்து விதைகள் கீழே விழுந்து அந்த விதைகள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தான் தோன்றி பயிர்களாக ஆங்கிலத்தில் வந்து வாலண்டியர் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. தான் தோன்றி பயிர்கள் அப்படிங்கிறது தானே நம்ம விதைச்சிருக்க மாட்டோம், முன்பருவத்தில் விதைச்சிருப்போம், சாகுபடி செஞ்சுருப்போம், அப்போ நம்மளே அறியாமல் அது கீழே விழுந்திருக்கும். அப்படி விழுந்திருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நிலத்திலிருந்து அந்த விதை நிலத்திலிருந்து அந்த விதை தானாக முளைச்சி வரும் நம்ம தண்ணி கட்டி உரம் போடும் பொழுது. அப்படி வரக்கூடிய பயிர்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ADT 57 சாகுபடி செஞ்சுருக்கோம், அதில் ADT 59 சாகுபடி செய்ய போகிறோம்னா அந்த 57 விதைகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய விதைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்மளுடைய ADT 59 நெல் விதை உற்பத்தி வயலை இன தூய்மையை கெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிரும். ஏன்னா நம்ம செடியோடு சேர்த்து இது நம்ம கலப்பு செடி கலவுன்னு சொல்லுவோம்ல, அந்த செடி எல்லாமே வளர ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த செடிகளெல்லாம் நம்முடைய எடுக்கிறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். அப்போ நிலத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நெல் சாகுபடி செய்யப்பட்டக்கூடிய அந்த வயலில் அதே ரகத்தை திரும்ப நம்ம பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா இந்த வேறு ரகமாக இருந்துச்சுன்னா அந்த வயலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தவிர்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு வயலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாகுபடி செஞ்சுக்கலாம். இந்த விஷயங்களில் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். கரெக்டாக அதை செஞ்சோம் அப்படின்னாக்கா கலவன் எடுக்கக்கூடிய வேலைகளில் வந்து நமக்கு ஆள் செலவு இதில் குறையிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது ரெண்டாவது விஷயம், நம்ம விதை உற்பத்தியாளர்கள், நெல் சாகுபடி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிர் விலகு தூரம்.

0: விலகு தூரம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்முடைய கொரோனா காலத்தில் நம்மளை எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு 6 அடி இடைவெளியில் இடைவெளி விட்டு நில்லுங்க, இடைவெளி விட்டு நில்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே விஷயம் தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வயலை சுற்றி நம்ம போட்டிருக்க மாட்டோம், நம்ம வயலை சுற்றி வேறு யாராவது நெல் ரகங்களில் நம்ம 7:59 விதை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா, பக்கத்தில் நெல்லிலே வேறு ரகங்கள் சாகுபடி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய மகரந்தம் நம்முடைய வயலில் வந்து விதை உற்பத்தி வயலில் பட்டு நம்முடைய இன தூய்மையை கெடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணியே அமைஞ்சிரும். அப்படி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடைவெளி விடுற சொல்கிறோம். அந்த இடைவெளி தான் நம்முடைய விதை உற்பத்தி வயலுக்கும் நமக்கு கலவனை உண்டாக்கக்கூடிய நம்முடைய விதை உற்பத்தி வயலை கெடுக்கக்கூடிய வயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் பயிர் விலகு தூரம்னு சொல்லுவோம். இந்த பயிர் விலகு தூரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ ரகத்தில் நம்ம விதை உற்பத்தி செய்ய போகிறோம், நெல் ரகத்தில் விதை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆதார விதை மற்றும் சான்று விதை இந்த ரெண்டு நிலைகளுக்குமே, இந்த ரெண்டு நிலைகளை மட்டும்தான் நம்ம விவசாயிகள் விதைகளாக உற்பத்தி செய்ய முடியும் சான்றளிப்பு துறையோடு சேர்ந்து அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோங்களா. இப்போ இந்த ரெண்டு நிலைகளுக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா, 3 மீட்டர் இடைவெளி நம்ம வயலை சுற்றி 3 மீட்டர் இடைவெளி நம்ம கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும். எங்கே 3 மீட்டர் எங்கெங்க சார் நம்ம இடைவெளி பயன்படுத்த முடியும்? ஏற்கனவே நம்ம வயலுக்கு வரப்புக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரப்புக்குமே இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல போய் நம்ம 3 மீட்டர் வயலை சுற்றி எங்கே நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, இது தன்மகர நெல் வந்து ஒரு தன்மகரந்த சேர்க்கை கொண்ட பயிர் அப்படிங்கிறதுனால இதில் நமக்கு இன்னொரு விளக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வயல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல் அதில் எடுக்கக்கூடிய விதைப்பு நாளும் நம்முடைய விதைப்பு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 7 நாள் வந்து வித்தியாசம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் பூக்காது. ஒரே நேரத்தில் பூக்கும் பொழுது தான் நமக்கு மகரந்த சேர்க்கை வந்து அங்கே மாறி இங்கே அந்த மகரந்தங்கள் மாறி நமக்கு இன தூய்மை கெடுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அதை நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம விதைச்சிடணும், நடவு செஞ்சிடணும், இல்லைனா ஒரு வாரம் கழித்து நம்ம பக்கத்தில் வேறு ரகம் போட்டார் அப்படின்னா, அப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன பின்ன நம்ம விதைக்கும் பொழுது நடவு செய்யும் பொழுது நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து இன தூய்மை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு இடைவெளி இருக்குது சார், 3 மீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம 3 மீட்டர் இடைவெளியை பின்பற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வயலை சுற்றி நம்ம போடுற அதே ரகத்தை தான் திரும்ப மற்றவங்களும் நம்ம வயலை சுற்றி 4 பக்கம் இருக்கிறவங்களும் அதே ரகத்தை தான் பின்பற்றுறாங்க, அதே ரகத்தை தான் சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த பயிர் விலகு தூரத்தில் பிரச்சனை இருக்காது. நம்ம தாராளமாக நம்ம விதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பணியை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம்.
1: நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் வழங்கினார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 11 மணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். இன்றைய தகவலில் மூடாக்கின் அவசியம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். மக்கக்கூடிய எல்லாமே மூடாக்குதாங்க. வெள்ளாமையில் கிடைக்கிற எல்லா கழிவுப் பொருட்களையும் மூடாக்குன்னு சொல்லலாம். உதாரணமா தட்டைக்குடி, கடலைக்குடி, கரும்பு சோகை, வைக்கோல், இலை தலைங்க, இது எல்லாமே மூடாக்குதான். கரும்பு சாகுபடி செய்யறவங்க கட்டை நடும்போது பல தானியம் விதைச்சு விட்டா அது மூடாக்காவும் இருக்கும், தழைச்சத்தாவும் மண்ணுக்கு கொடுக்கும். 3 மாசம் கழிச்சு கரும்பு சோகையெல்லாம் கரும்பு காட்டிலேயே தூவி விட்டுட்டா தண்ணீரும் மிச்சமாகும், மண்ணோட சத்துக்களும் வீணாகாது. மூடாக்கு போடுறதால என்னென்ன பயன் ஏற்படும்னா, மண்ணை காயவிடாம பூமியை மூடி வச்சா அதுல நுண்ணுயிர்கள் நல்லா வளரும். இப்படி மண்ணை காயவிடாம மூடி வைக்கிறதுக்கு பேரு தான் மூடாக்கு. இந்த மாதிரி மூடாக்கு போடுறதால தண்ணீர் ஆவியாவது குறையும், அதனால பாசனத்துக்கு தண்ணீர் தேவையும் குறையும். மூடாக்கு மக்கிய நுண்ணுயிர்களுக்கு நல்ல உணவாகும். மண்புழுக்களுக்கு போர்வையா இருக்கிறதால மண்புழுவும் நல்லா பெருகும். கடைசியா மூடாக்கு மக்கி மண்ணுக்கு நல்ல உரமா மாறிடும். மூடாக்கு போடும்போதுதான் மண்ணில் வாப்சா அப்படிங்கிற தன்மை உருவாகும்னு சொல்றாங்க. அதாவது மண்ணின் நுண் சூழல் சரியா இருக்கும்னு சொல்றாங்க. சரியான நுண் சூழல் மண்ணுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லா விதமான பயிர்களுமே விளைய ஆரம்பிக்கும். மண் நல்லா இருந்தாதான் அதிக நுண்ணுயிர் நிறைய வளர்ந்துருக்கும், நுண்ணுயிர்களின் பன்மைய தன்மையும் அதிகரிக்கும். அப்பத்தான் மண்ணில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள், கரையான்கள், மண்புழுக்கள் அப்படின்னு பல்வேறு உயிரினங்கள் பெருக்கமடையும். மூடாக்கு இந்த உயிரினங்களுக்கு உணவாவதோட மண்ணுக்கும் உரமாகுது. கேட்டது வேளாண் தகவல்.

இனி கேட்கலாம் வேளாண் பழமொழி சிந்தனை. காணி தேடினும் கரிசல் மண் தேடு, காணி தேடினும் கரிசல் மண் தேடு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறும் முன், கீரைகளின் வாழ்நாட்களை அதிகரிக்க அர்கா உயர் ஈர பத

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
0: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசுப்பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பு

அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்கள்

ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கேந்தோ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இயற்பியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் இன்று ஏஆர் ரஹ்மான் இசையில் இடம்பெற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக வருகிறது ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மாறி மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காட்டளைகளில்

நேயர்கள் இதுவரை கேட்டது ரவிவாஸ்ரீய அகில பாரதிய இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க. நிலவு நாள் பற்றிய தகவல் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

நாளை காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழன் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ, ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள், இயற்கை ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி நிலவின் நிழல், சர்வதேச நிலவு தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக் குமார் அவர்கள். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். காலை 8:00 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குகிறார் கே தனசேகர் அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல். காலை 9:00 அரங்கிசை சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வயலின், டி ஆர் சுந்தரேசன் மிருதங்கம், வி அனிருத் அவர்களின் கஞ்சிரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி இருவரின் வயலின் இசை, ராமலிங்கா ராகம், பல்லவி தாளம், கஞ்சதி திரிபுடா தாளம், கந்தன் கருணை பூரி, அபேரி ராகம், ஆதி தாளம். நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 12:50 மெல்லிசை, பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டென்னியஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உஷா ராமச்சந்திரன், பகுதி 1 சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வழங்குகிறார் ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதித்தி சுரானா. 2:55 வானிலை அறிக்கை, பகல் 3:00 ஒளிபரப்பு, மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளை மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், இதயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். நாளை இரவு 7:00 மதுரை தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், நெல்லில் தரமான விதை உற்பத்தி.

தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேணுதேவன் அவர்களின் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 அச்சாணி. பெருங்காயம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசை பேருரை வழங்குகிறார் தஞ்சாவூர் கே வைஜெயந்திமாலா அவர்கள். 10:00 பாராளுமன்றத்தில் கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: World Cup as defending champions, Argentina take on Spain in New Jersey tonight. The match kicks off 12:30 a.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.